0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி

0: வரை. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நேரம் இருக்கும்போது தொலைச்சிட்டு ஏங்கிறத விட அது இருக்கும்போதே பத்திரமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதாங்க புத்திசாலித்தனம். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியாக ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாக்கிட்டையுமே வந்துட்டு டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அந்த டைமை நம்ம வந்துட்டு தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது

0: அப்புறம் திரும்ப கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறிதான், கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, நேரமே இல்லைப்பா. அதே நேரத்தில் ஒரு நாள் முழுக்க நம்ம மொபைல் ஸ்க்ரீன் டைம் மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போது நம்ம டைமை எல்லாமே வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாது இல்லையா. அதே மாதிரி தாங்க, சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நம்ம செஞ்சு முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகி இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய சேலத்தில் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கு காலையிலேருந்தே வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரமல்லி சாங் தான் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: Viren.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்கும். இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி

0: கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற. அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே முதல் அப்டேட்டாகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, உங்களை எத்தனை பேர் கத்திரிக்காயை பிடிக்கும், இந்த கத்திரிக்காயில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா? இல்லைப்பா எனக்கு கத்திரிக்காயே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நான் இந்த நன்மைகள் சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க, கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. என்ன அப்படின்னா, கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் செரிமானம் சீராக நடக்கிறதுக்காகவும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறையிறதுக்காகவும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்ததாக இதில் கலோரி சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கக்கூடியவங்க இது ஒரு நல்ல உணவாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால, குறிப்பாக ஊதா நிற கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுடைய செல்களை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்துக்கும் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்காகவும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவும் அப்படி மாதிரி மருத்துவர்களே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது வந்துட்டு நீங்கள் கத்திரிக்காயெலாம் அவாய்ட் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 22 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்திரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், பூஷாவரை 75 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 50 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டுருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இன்றைக்கி சந்தைக்கு காய்கறிகள் வாங்கிறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மீட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: இது அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
3: எது எப்படி இருக்கும்?
2: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
3: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
2: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
3: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
2: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
3: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
2: ஆனா என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்மளுக்கு மின்சார பற்றாக்குறை ஏற்படும் போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு மின்சாரத்தை கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி இதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. எங்கெங்கே இடம் வந்துட்டு மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்கரை, தண்ணீர் பந்தல் பாளையம், சின்ன கவுண்டனூர், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலை மடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு இடத்துல மின் தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, அஸ்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவநேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கொண்டப்பநாயக்கன்பட்டி, கண்ணங்குறிச்சி, புதியேரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, கோரிமேடு, ராமகிருஷ்ணா சாலை, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், 4 ரோடு, மிட்டாபெரியபுதூர், சாரதா கல்லூரி சாலை, செட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 9 மணிக்குள்ளார கரண்ட் ஆஃப் ஆக போகுது சங்ககிரி பக்கத்துலாம். அங்கே வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய குண்டு குள்ளி சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் ஏ இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போவுமே வந்துட்டு தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை இப்போ கடந்த சில நாட்களாகவே குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் திரும்பவுமே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது ஆபரண தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வரைக்குமே அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.

நேரத்தில் நேற்று சாயங்காலம் தங்கத்துடைய விலை கிராமுக்கு 150 ரூபாய் அதிகமாகி 13,250 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவனுக்கு 1,200 ரூபாய் அதிகமாகி 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. இதையடுத்து இப்போ வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து நேற்று தங்கத்துடைய விலை பவனுக்கு 400 ரூபாய் அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஆபரண தங்கத்துடைய விலை பவனுக்கு 400 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா நம்ம சேலத்துல தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 12,905 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,03,240 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 6.50 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை கடந்த ஒரு வாரங்களாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே இருக்குது. அதே 6.50 காசுகளாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது. ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையில் சற்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாட்களாகவே சில காரணங்களால, சில வெளிநாட்டு காரணங்களாலையும் கூட இப்போ கேஸ் சிலிண்டருடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை ரூபாய் 177 அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே நீர்த்திறப்பு ரொம்ப அதிகமாகவும் நீர்வரத்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறையும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நீர்வரத்து அதிகமானுச்சு அப்படின்னா நீர்மட்டம் மற்றும் நீரிருப்பு கொஞ்சமாக அதிகமாகும். பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, நீர்வரத்து மற்றும் நீர்த்திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீடு தொழில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வைக்கிறீங்க இல்லையா, அந்த குடத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ப்ராப்பராக மூடி வச்சுடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய மதுரையில் இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் வசதி முகாம் வந்துட்டு நடத்த போறாங்க அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வங்கிகளில் இருந்து கடன் கிடைக்கக்கூடிய வகையில் மதுரையில் முகாம் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான நிதி உள்ளிட்ட பல உதவிகளை தமிழக அரசுடைய ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. புதுசாக தொழில் காணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது. எனவே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மதுரையில் கடன் முகாமை நடத்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் மட்டும் முன் வந்திருக்காங்க. இந்த முகாமில் பங்கேற்க விரும்பக்கூடியவங்க farm.startuptn.in/bcjm அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வர 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். பதிவு செஞ்சவங்களுக்கு முகாம் நடக்கக்கூடிய தேதி, இடம் உள்ளிட்ட தரவுகள் எல்லாமே வந்துட்டு நேரடியாக அனுப்பப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இதில் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்மளோட சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட்

பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆக டைம் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க,

0: அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா
1: எது எப்படி இருக்கும்?
0: டேய், என்னோட ஐடியாக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
0: மச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
0: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
0: அட என்ன மச்சான், எப்பயும் போல உடனடியா தாண்டா இருக்கும்.
3: என்ன கேள்வி கேட்டாலும்
4: வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேப்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 9 to 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
0: நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பிளஸ் 2 மட்டும்தான் முடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இப்போது விமான நிலையத்தில் அசிஸ்டன்ட் பணிக்காக வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விமான நிலைய ஆணையத்துடைய, அதாவது ஏஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தில் வந்துட்டு சரக்கு தளவாடங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி பிரிவில் திருச்சியில் 23, உதய்பூரில் 12, மதுரையில் 9, திருப்பதியில் 9, புவனேஸ்வரில் 9, மொத்தமாக வந்துட்டு 62 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான கல்வி

தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணோட பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதே மாதிரி இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 100 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 2/7/2026 இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா aaiclas.aero அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்னொருத்தர் வந்துட்டு இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா நிஷ்வா குகன் வந்துட்டு தாதகாப்பட்டியிலேருந்து இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நிஷ்வா குகன். உங்களுக்கு இன்றைக்கான நாள் உங்களுக்கு செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக உங்களுக்கு எப்பவும் போல் ஹாப்பியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக ஏஆர் ஆனந்த் இன்ஸுடைய அளவில்லா அழகிய பாட்டு இன்னும் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப

0: மோசமான நச்சுவாய்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது பூண்டுடைய விலை மற்றும் திராட்சையுடைய விலை, கொண்டைக்கடலுடைய விலையெல்லாம் வந்து சற்று அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது பூண்டுடைய வரத்து சீராக இருக்கிறதுனால பூண்டுடைய விலை தரத்தை பொறுத்து 135 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்குமே விலை போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தர பூண்டு 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவை அதிகரிக்கிறதுனால விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி திராட்சையுடைய உற்பத்தியுமே சீராக இருக்கிறதுனால விலை சற்று அதிகமாக இருக்குது. தேவை அதிகரித்தால் விலை உயரும் அப்படின்னும், இல்லைன்னா இதே விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டைக்கடலுடைய தரத்தை பொறுத்து 70 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்குமே விலை போய்கிட்டு இருக்குது. நடுத்தர கொண்டைக்கடலை வந்துட்டு 95 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. தேவை அதிகரித்திருக்கிறதுனால இப்போது விலை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, உலகத்திலேயே முதல் முறையாக பிரிட்டனில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்துட்டு ஒரு கேஸில் வந்துட்டு வக்கீலாக பணியாற்றிருக்குது. இது வந்துட்டு பெரிய வெற்றியுமே பெற்றிருக்குது. இது வந்துட்டு உலகத்தையே பண்ணிட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுத்த வச்சிருக்குது. பர்மிடஸ் கமால் அப்படிங்கிற இந்த பெண் வந்துட்டு தனக்கு வர வேண்டிய தொகையை மீட்கிறதுக்காக ஏஐ சட்ட நிறுவனத்தை நாடி இருக்கக்கூடிய நிலையில் வழக்கு ஆவணங்கள், சாட்சிகளோட வாக்குமூலங்கள் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தனை வேலைகளுமே ஏஐ அமைப்பை வந்துட்டு பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், பயங்கரமான வேடிக்கையான விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு கரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை அதிகரிப்பது சமூக ஊடகங்களா நாட்டு நடப்புகளா? இன்றைய இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை அதிகரிப்பது சமூக ஊடகங்களா நாட்டு நடப்புகளா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய அஸ்தம்பட்டி மண்டலம் கோட்டை மீன் கேட்டில் இருக்கக்கூடிய எல்லை முனியப்பன் கோவில் திருவிழா மாநகராட்சி சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய திருவிளக்குகள் சரியான முறையில் எரியுதா அப்படிங்கிறத பற்றி ஆணையாளர் அவர்கள் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. சேலம் மாநகராட்சி, சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி ஆகிய 4 மண்டலங்களில் இருக்கக்கூடிய 60 வார்டுகளில் இருக்கக்கூடிய தெருக்களில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. தெருக்களில் நைட்டு நேரங்களில் திருவிளக்கு முறையாக பராமரிக்கப்பட்டு திருவிளக்கு எரிவதை உறுதிப்படுத்தணும் அப்படி மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்படும். அதுபடி நேற்று நைட்டு சுமார் 11 மணி அளவில் அஸ்தம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட கோட்டம்யன் 8 எல்லை முனியப்பன் கோவில் திருப்பகுதிகளில் மற்றும் சாலைகளில் ஆய்வு செய்து தெருக்களில் மின் விளக்குகள் எரியுதா அப்படிங்கிறத பற்றி ஆணையாளர் அவர்கள் வந்துட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தெருக்கள்லையுமே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவிளக்குகள் முறையாக வந்துட்டு பராமரிக்கப்பட்டு வருவதை திருவிளக்கு எரியணும் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஸ்ருதி பிரியா. அவங்க வந்துட்டு தலவாய்ப்பட்டி பகுதியில் வந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி பிரியா. உங்களுக்கு நாளைக்கான நாள் எப்பவும் போல செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே நீங்கள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக செம ஹாப்பியாக வந்துட்டு வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இந்த பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, அதாவது நம்ம நம்பி சுற்றி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி மாதிரி உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது தாங்க வெயிட்டிங்கில் இருக்குது. இன்றைக்கான எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை அதிகரிப்பது சமூக ஊடகங்களா நாட்டு நடப்புகளா. இன்றைய இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை அதிகரிப்பது சமூக ஊடகங்களா நாட்டு நடப்புகளா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது

தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மேட்டூர் அணை. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா மூடனூர் திருப்பூரில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், ஸ்ரீபகவதி, பிரீத்தி, ஜோஷ்வா, காவ்யா, தர்னிஷா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டத்தை விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக புதுசாக ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் வந்து வாகை சுடுவால் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் அருமையான ஃபோன் எடுத்து நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 9787107.8 அப்படிங்கிறது தான் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இதனை தொடர்ந்து சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்கு நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்கு. நான் ரொம்ப நேரம் தாமதிக்காமல் ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டு இன்றைக்கான விளையாட்டோட பேர் சொல்லிடுறேன். இன்றைக்கான விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே கீழே, அவ்வளோதான், மேலே கீழே. உங்கள்கிட்ட நான் வந்து பறக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் மேலேன்னு சொல்லணும், தரையில் போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொன்னால், தரையினா தரை கீழே போகக்கூடிய விஷயங்கள், கப்பலாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எது சொன்னாலும் நீங்கள் கீழேன்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். அடுத்த 2 மணி நேரமும் இதுவாக்கிற என் கூட விளையாட போகிறீங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும், ஓ ஆ அதாவது இதுவாக்கிற அப்படிலாம் யோசிச்சு யோசிச்சு சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. அதனால் நான் இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக இருக்கலான்ட்டு இருக்கேன், டக்கு டக்குன்னு சொல்லணும், சரிங்களா? இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள். 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேராக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட இந்த மேலே கீழே விளையாட்டு விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
2: மேலே கீழே
1: விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கு எப்படி?

0: மூணா கேக்கவா இல்ல டக்கு டக்குன்னு ஒவ்வொன்னா கேக்கவா?
1: ஒவ்வொன்னா கேளுங்க.
0: ஒவ்வொன்னா கேக்குறேன். ஓகே. பறவை
1: மேலே,
0: ட்ரெயின்
1: கீழே,
0: கப்பல்
1: கீழே,
0: புறா
1: மேலே,
0: விமானம்
1: மேலே,
0: பஸ்
1: கீழே,
0: கார்
1: கீழே,
0: கிளி
1: புரியல,
0: கிளி கிளி
1: மேலே.
0: சூப்பர் சூப்பர் மாணிக்கம்மா, டக்கு டக்குன்னு சொல்லி அருமையால நீங்க. நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: மங்களபுரத்திலிருந்து மாணிக்கம்மா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கறையும் கூட இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்கு சூப்பரான சாமியான ஹேபாக் பிரதர்ஸோட ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு பேர் வந்து சோம்பேறி. ஆனால் பாட்டுக்குள்ளே இருக்கிற வரிகள் எல்லா கருத்துக்கள்லாம் சோம்பேறித்தனமாக இருக்காது. இது ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங்கு, நீங்கள் கேட்டுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் திரும்ப நிறைய நேர்கள் கூட நினைஞ்சு இன்றைக்கான சூப்பரான இந்த விளையாட்டை

ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. லெட்ஸ் கோ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்கள். இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு மேலே கீழே அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு இது சொல்லுவேன், ஒரு விஷயம் சொல்லுவேன். அது வந்து மேலே பறக்கிற மாதிரி இருந்தால் மேலேன்னு சொல்லணும், கீழே போகிற மாதிரி இருந்தால் கீழேன்னு சொல்லணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு வாகனமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், என்ன வேணால் வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நான் மே விஷயம் சொன்னால் நீங்கள் மேலே பறக்கிறதா இருந்தால் மேலேன்னு சொல்லணும், கீழே போகிறதா இருந்தால் கீழேன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம். ஹலோ இணைப்பில் தான் இருக்கீங்க, கேட்குதா? ஹலோ. ஓகே, வந்த நேயர் அப்படியே காணாமல் போயிட்டாங்க. மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாகிறேன் கூட ஜாலியாக இந்த விளையாட்டை விளையாடலாம். இந்த விளையாட்டோட பெயர் தான் மேலே கீழே. திரும்ப அதே நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் கேட்டது.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, நீங்கள் பேசினதே கேட்கல பாட்டி. இப்ப கேக்குது பாட்டி, இப்ப கேக்கிறதுனால தான் பாட்டி
2: பேசுறேன்.
1: சரிங்க பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா? விளையாடுவோமா?
2: காத்தாடி. மேலே.
1: வாகனம் வண்டி. புலி எப்படி பாட்டி மேலே வரும்? புலி புலி புலி புலி டைகர். நான்கு சக்கர வாகனம் காரு. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா லாண்டிங்க. நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: தாதகப்பட்டியிலேருந்து நம்ம ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைதீர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 இப்போ உங்களுக்காக சக்தி சிவமணியோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுருவாங்க. நீங்களும் இன்னைக்கு மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் திவாகரன் கூட ஜாலியாக இல்லாம இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: இது அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
3: எது எப்படி இருக்கும்?
2: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
3: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
2: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
3: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
2: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
3: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
2: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதாண்டா இருக்கும்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு
1: வாமா. அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவோமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். மேலே கீழே அப்படிங்கிற ஒரு சாமியான விளையாட்டு. இந்த மேலே கீழே விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அது மேலே பறக்கிற மாதிரி இருந்தால் மேலேன்னு சொல்லணும். அதுவே கீழே தரையில் இல்லை நீரில் போகிற மாதிரி இருந்தால் கீழேன்னு சொல்லணும். இதுதான்க்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாட்டணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் திவாகர். சேலம் எழிலரசி, நலமா இருக்கீங்களா?
3: எல்லாருமே சூப்பராக இருக்கும் எழிலக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும் திவாகர்.
3: அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
4: இன்னைக்கு நீங்க ஒரு திங்ஸோ இல்லைன்னா அந்த நான் லிவிங் திங்ஸ் இல்ல திங்ஸ் லிவிங் திங்ஸ் இல்ல பீப்புள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அதுல வந்து அப் அண்ட் டவுன் சொல்லணும்.
3: சரிங்க, விளையாண்டுருவோமா?
4: விளையாண்டு
3: உங்களுக்கான முதல் விஷயம் புறா. சிங்கம்.
4: டவுன்.
3: கிளி.
4: அப்.
3: காத்தாடி.
4: அப்.
3: விமானம். ஹெலிகாப்டர்.
4: அப்.
3: மீன்.
4: டவுன்.
3: மான்.
4: டவுன்.
3: கார்.
4: டவுன்.
3: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா. நீங்க நன்றி அக்கா.
4: ஓகே நன்றி, பை.
3: நன்றி நன்றி. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி அப் டவுன் அப் டவுன் சூப்பரா லேண்டிங்கா, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்குறேன்னு உங்களுக்காக சூப்பரான பாட்டுன்னு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் சூப்பரான சமையான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். மேலே கீழே மேலே போகக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னால் நீங்கள் மேலேன்னு சொல்லணும், அதுவே கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் கீழேன்னு சொல்லணும். அதாவது மேலே போகக்கூடிய விஷயங்கள்னா அது ஒரு பறவையாக இருக்கலாம், இல்லை வாகனமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். மேலே என்ன போகுதோ அது மேலே, கீழே என்ன போதோ அது கீழே. இப்போ நம்ம கூட இந்த மேலே கீழே விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்திரசேகர், நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை பொழுது உங்களுக்கு?
1: அருமையா போயிட்டு இருக்கேன், நான் சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: மேலுக்கு விளையாடுறதுக்கு ரெடியா காத்துட்டு
1: இருக்கீங்க? ஆமா, விளையாண்டுருவோமா?
2: சூப்பர்.
1: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் விஷயம் புறா.
2: மேலே
1: தண்ணீர்.
2: கீழே
1: சூரியன்.
2: மேலே
1: நிலா.
2: மேலே
1: நட்சத்திரம்.
2: மேலே
1: கார்.
2: கீழே
1: ராக்கெட்.
2: மேலே
1: லைட்.
2: மேலே
1: கப்பல்.
2: கீழே கீழே
1: கிளி. எப்படி கீழே வரும்?
2: கிளியா? கிளி எனக்கு நான் வேற நினைச்சேன்.
1: சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
2: மிக்க மிக்க மகிழ்ச்சி தீபா. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி நான் கேக்குறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லினா, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாரு, வந்திருக்கிறாரா, எப்படி இருக்கு கிளைமேட்?
1: இன்னைக்கு வந்து இங்க கிளைமேட் கொஞ்சம் மந்தமா தானே இருக்கு, டல்லா இருக்கு. பொறுமையா வாங்கன்ற வேண்டியதான். அவருதான் இப்ப வந்து யூரோப் சைட் எல்லாம் போயிருக்காரு, யூரோப் பிரான்ஸ் அந்த சைட்ல
2: போயிட்டு
1: தார உருக வைக்கிறாரு, சிக்னலை உருக வைக்கிறாரு, மக்களை கதற வைக்கிறாரு. சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்க, நான் கூப்பிடுறேங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா விளையாண்டதுக்கு. அருமையா விளையாண்டிங்க சந்திரசேகர் அண்ணா, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்துருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கேன். ஹாவாக் பிரதர்ஸோட பாட்டு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்க

0: உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாலில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து மேலே கீழே. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது மேலே பறக்கிற மாதிரி இருந்தால் மேலேன்னு சொல்லணும், கீழே போகிற மாதிரி இருந்தால் கீழேன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பு இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மயமுதூர்ல இருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா, சூப்பர்வா இருக்கேன். நீங்க மற்றும் அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே சூப்பரா அருமையா இருக்கும் கலைச்செல்வி அக்கா.
1: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
1: மேலே கீழே
0: விளையாடுவோமா?
1: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் விஷயம் காகம்.
1: மேலே.
0: யானை.
1: கீழே.
0: மீன்.
1: புரியல.
0: மீன் மீன்
1: மீன். கீழே.
0: பட்டம்.
1: பட்டம். மேலே.
0: கிளி.
1: கிளி. மேலே.
0: ஹெலிகாப்டர்.
1: மேலே.
0: பலூன்.
1: மேலே.
0: ஆடு.
1: கீழே.
0: வவ்வால்.
1: மேலே.
0: ராக்கெட்.
1: மேலே.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளையாடிங்க, ரொம்ப நன்றி அக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவான நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் மேலே கீழே. உங்ககிட்ட நான் மேலே பறக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் மேலேன்னு சொல்லணும். அதுவே தரையில் போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் கீழேன்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நேரமே கூப்பிடுறது, செல்லு காசு இல்லாம போச்சு, அதனால கூப்பிடல.
1: சரி, பரவாயில்ல பரவாயில்லங்கண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: அதாவது மேலே கீழே.
1: ஆமாண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் விஷயம் யானை.
2: கீழே.
1: தேனி.
2: மேலே.
1: நண்டு.
2: கீழே.
1: பட்டம்.
2: மேலே.
1: கிளி.
2: மேலே.
1: பலூன்.
2: மேலே.
1: விமானம்.
2: மேலே.
1: கோழி.
2: கீழே.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க கஸ்தூரி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. நம்ம திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான் கழிச்சுல நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இப்போ உங்களுக்கு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தை சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை.

0: எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து மேலே கீழே. உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அது வந்து மேலே பறக்கமாக இருந்தால் மேலேன்னு சொல்லணும், கீழே போகிறமா தரையில் இல்லை நீரில் போகிறமா இருந்தால் கீழேன்னு சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: எல்லாருமே சூப்பராக இருக்கும் பாஸ்கர் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: சாப்பிட்டாச்சு
2: நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே பாஸ்கர் அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: மேலே கீழே
2: விளையாண்டுருவோமா? ஓகே. வாத்து.
3: கீழே.
2: கடலாமை.
3: கீழே.
2: ஆடு.
3: கீழே.
2: பட்டம்.
3: மேலே.
2: மீன். மீன் மீன்
3: மீனா
2: மீன் மீன் ஃபிஷ்
3: மீனா. கீழே.
2: தேனி.
3: ட்ரெயின். கீழே.
2: தேனி தேனி
3: தேனி ட்ரெயின் மாதிரி கேட்டீங்க. தேனி. மேலே.
2: ஓகே. பலூன். மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாங்கி சொல்லுவாங்க. சில உங்களுக்காக சாந்தகுமாரோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளாண்டுட்டுருக்கோம். மேலே கீழே விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு தெரியுமா? அவங்ககிட்ட மேலே பறக்கக்கூடிய விஷயங்கள் எதாவது சொன்னோம்னா நீங்கள் மேலேன்னு சொல்லணும், கீழே போகக்கூடிய விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கீழேன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் திவாகர். மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன்.
3: நாகராஜன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அண்ணா, சூப்பரா இருக்கேன்.
4: நன்றி.
3: சரி,
4: மேலே கீழே
3: விளையாடுவோமாண்ணா?
4: விளையாடலாம் திவாகர்.
3: ஓகே, உங்களுக்கான முதல் விஷயம் என்னன்னா, யானை
4: கீழே,
3: பட்டம்
4: மேலே,
3: பாம்பு
4: கீழே,
3: விமானம்
4: மேலே,
3: மீன்

0: நத்தை.
1: கீழே
0: சூப்பர் சூப்பர் நாகராஜன் அருமையா விளையாடுங்க, ரொம்ப நன்றி நன்றி. மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
2: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே உங்கள்கிட்ட மேலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எது சொன்னாலும் நீங்கள் மேலேன்னு சொல்லணும், அதுவே கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எது சொன்னாலும் கீழேன்னு சொல்லணும். இப்போ இந்த மேலே கீழே விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ராஜேஷ் கண்ணாண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் ஜாலியா ஹாப்பியா இருக்கேன்னா, சூப்பரண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா? விளையாடுவோமா? ஓகே அண்ணா, நல்லா ப்ரிப்பேர்டா இருப்பாரு போல. சரிங்க அண்ணா, உங்களுக்கான முதல் விஷயம் பாம்பு, நத்தை. ஆமா, தேனி.
7: புரியல.
6: தேனி, தேனி. காகம், குதிரை. முதலை,
7: முதலை
6: ராக்கெட். சூப்பர் சூப்பர் ராஜேஷ் கண்ணா, சமையல் அண்ணா, நன்றி அண்ணா.
7: நன்றி
6: நன்றி. நீங்க காகத்தை பற்றி கேட்கும் போது இப்படிதான் நான் ஏதாவது ஒரு சில டைம் சொல்றப்ப அதுவும் அங்கேயே நடந்துருதுண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாகரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை. MJ

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி விளையாண்டுங்க, விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் நான் உங்களோட விளையாண்டுருப்பேன். இன்றைக்கி விளையாண்ட விளையாட்டை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ்லையோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நானும் கிளம்புற மக்களே, இந்த மாதிரி சூப்பரான விளையாட்டோட நாளைக்கு உங்களோட நான் வந்து ஜாலியாக விளையாடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய்.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இந்திய மாம்பழ வகைகளுக்கு அதிகரிச்சு வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோன எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. நறுமணம், இனிப்பு, பிராந்திய அடையாளங்கள் காரணமா உலகத்துல ரொம்பவே கொண்டாடக்கூடிய பழங்கள் ஒண்ணு இந்திய மாம்பழம்னு சொல்லலாம். தென்னிந்தியா ஃபுல்லாவே பல வகைகள் இருக்கு. அல்போன்சா, செந்தூரம், சேலம் பெங்களூரா, மல்கோவா, மல்லிகா, இமாம் பசந்த், ஜவாரி, பங்கனபள்ளி, ரசாலு, தோத்தாபுரி, இந்த அறுவடை பருவம் முடிகிற தருவாயில பஞ்சவர்ணம், ருமானி, நீலம் போன்ற இன்னுமே சில வகைகள் வரும். அதே நேரம் சாதாரணமா 2 கிலோ மாம்பழம் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இந்த வருஷம் 2 மாம்பழங்களை மட்டும்தான் வாங்க சில்லறை விற்பனையாளர்கள் சொல்றாங்க. இந்திய கோடை காலத்தோட உணர்வு பூர்வமா பிணைக்கப்பட்ட ஒரு பழத்தோட இன்னைக்கு பரிதாப நிலை இதாதாங்க இருக்கு. இமாம் பசந்த் வரவு குறைஞ்சிருக்குது. அல்போன்சா, மல்கோவா, அரிதான, சேலம் பெங்களூரா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஜவாரி ஒரு அரிய வித்தியாசமான பழம். அடர் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமா இருக்கும். சதைப்பற்றோட உருண்டையா சுவை மிக்கதாகவும் இருக்கும். இந்த பழங்கள் இயற்கை முறையில பிரத்யேகமா விளைவி. அதே நேரம் ஆந்திராவிலயும் இந்தியாவுல பல கிராமப்புறங்கள்லயும் பல மாந்தோப்புகள் அளிக்கப்பட்டு வருது. காரணம் மா விவசாயம் லாபகரமானதா இல்ல அப்படின்றதுதான். ஆண்டு முழுவதற்குமான வாழ்வாதாரத்துக்கு மாவையே அந்த விவசாயிகள் சார்ந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வருமானம் கிடைக்கும். பருவநிலை நெருக்கடி காரணமாகவும் தற்போது விளைச்சல் பெரும் அளவுல குறைஞ்சும் வருது. பருவம் தவறிய மழைக்காற்று, நீண்ட நாட்களுக்கு மழையே இல்லாத நிலை, கடுமையான வெப்ப அதிகரிப்பு, இது எல்லாமே ஏற்பட்டிருக்கு. பருவகால மாற்றங்களுக்கு வியக்கத்தக்க வகையில உணர்திறன் கொண்ட மாமரங்கள். அதுக்கு வெப்பமான வானிலை மட்டுமே போதாது, வெப்பம், வறட்சி, குளிர்ந்த இரவுகள், நிலையான சூழல், இது எல்லாமே தான் சரியான வரிசை முறையில தேவையா இருக்கு. காலநிலை நெருக்கடி அந்த தாள வரிசைய சீர்குலைக்குதுன்னு சொல்லலாம். பருவம் தவறிய மழை இல்லனா சரியான நேரத்துல மழை இல்லாதது, இது ரெண்டுமே அதை வந்து கடுமையா பாதிக்குது. மரங்கள் முறையா பூக்கும் பருவத்துல தொலைஞ்சு போறது, வானிலை சீரற்றதா மாறுறப்ப மரம் வந்து குழப்பம் அடையுது. குறிப்பா மிக நீண்ட வெப்பமான இரவுகள், பூக்களுக்கு பதிலா புதிய இலைகளை வெளிவர தூண்டக்கூடிய எதிர்பாராத மழை இல்லனா பூங்கொத்துகளை சேதப்படுத்தக்கூடிய திடீர் வெப்பம், இது எல்லாத்தினாலையும் இது தாமதமான இல்லனா சீரற்ற பூத்தல் அல்லது பழங்கள் உருவாகிறதுக்கு தவறிய பூக்களுக்கு வழிவகுக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இயற்கை முறையில விளைவிக்க கூடிய விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஆதரவா இருக்கணும் இல்லைங்களா? அதே போல நம்மளுடைய விவசாயிகளுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நாம விட்டு செல்ல வேண்டியது அந்த அருமையான மாம்பழங்களும் அதோட பன்மைத்துவம், அதை நாம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை முறை மாம்பழத்தின் எதிர்காலத்தை நிலை நிறுத்துறதுக்கான ஒரே வழி இதுதாங்க. என்னங்க, நம்ம இத பத்தி தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி

0: இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள். எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிறைய போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. இப்ப ஆன்லைன்ல கூட நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப்ல நம்மளோட பிசினஸையும் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நீங்க ஆன்லைன்லயுமே மொத்தமா விற்பனை பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் ஒண்ணு இருக்குங்க, அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட பண்ணையோட பேரு, நீங்க எந்த கிராமம், என்ன பயிர் பண்ண போறீங்க, அதை பத்தின தொழில் போட்டு நீங்க அதை வந்து கேட்டலாக்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த கேட்டலாக்ல நீங்க விலைப்பட்டியலை போட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது எல்லாரும் பாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம எப்படி இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி இதை செய்யலாங்க. அதே மாதிரி பிராட்காஸ்ட் லிஸ்ட், அதுல கேட்டீங்கனாலே அந்த பிராட்காஸ்ட் லிஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எளிமையா சொல்றதுக்கு, அது மூலமா நம்ம பொருள்களை பத்தி சொல்றதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். இப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் அரிசி பண்றேன், சிறுதானியம் பண்றேன், எண்ணெய் பண்றேன், பயிர் வகை பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இருந்ததுன்னா, இதை இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர நிர்ணய சட்ட உரிமம் இருக்குங்க, FSSAI அப்படின்னு, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தோட.

0: சர்டிபிகேட் இதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களோட உழவர் அட்டை, உங்களோட பக்கத்துல இருக்க அக்ரி ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த வேளாண் அலுவலர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்க நிலத்தை பார்த்துட்டு ஆமாங்க இவர் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்றாருன்னு சர்டிபிகேட் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டும் இந்த FSSAI சர்டிபிகேட் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யார எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது ரெண்டும் தான் உங்களை வந்து இயற்கை விவசாயின்னு மற்றவங்க தெரியாதவங்களுக்கு உங்களை பத்தி சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு சர்டிபிகேட் அப்படி கொடுத்து
1: உதவியா இருக்கும்.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
0: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: அச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
0: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
1: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
0: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உடனடியா தாண்டா இருக்கும்.
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: புலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
4: புளி வியாபாரம் பண்ணுவோம். டெண்டர் போய் எடுப்போம். மரம் காட்டுங்களில் தோப்பு இதெல்லாம் எடுப்போம். எடுத்து ஆள் வச்சு அடித்து உடுக்கி கொண்டு வந்து காய் பருதா போட்டு மூடி வச்சு நறுப்போம். ஆளுங்களுக்கு தொட்டில் தட்டி போட்டால் அவங்க நறுக்கி கொடுத்துருவாங்க. நறுக்கி கொடுத்து நாங்கள் 10,000 அனுப்போம். சில்லறை விற்பனையும் வைப்போம். சில்லறையில் வைத்தோமா எங்களுக்கு காசு இருக்குது. 10,000 அனுப்புனா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். சில்லறை விற்பனையில் ஒரு கிலோவுக்கு 40 ரூபா 50 ரூபா வச்சு லாபம் வண்டி விற்போம். அங்கே 10,000 விட்டால் 40 ரூபா 50 ரூபா கம்சன் போகுது, வண்டி வட போகுது. அதனால் நாங்கள் வந்து சில்லறை விற்பனை தான் அதிகமாக வைப்போம். அப்புறம் அது 3 மாதம் தான் எங்களுக்கு புளி விற்பனை. தை மாச்சி பங்குனி சித்திர வரிக்கலாம். அதுக்கு மேலிட்டு போனால் புளி கருத்துறோம். அதனால அதுக்கு தெளிவு வித்துருவோம். வித்துவிட்டா எங்களுக்கு லாபம் இருக்குது. கஷ்டம் தான், ஏகப்பட்ட கஷ்டம். அதெல்லாம் வந்து இந்த புளி ஆள் வச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால எதோ கஷ்டப்பட்டு போய் புளிக்கி எடுத்துட்டு வந்துட்டோமா லாபம் இருக்குது. புளி மட்டினா புளி அந்த காலத்துல இருந்து புளி வியாபாரம் தான் அதிகம். இங்கே ஓட்டமேட்டிப்பட்டியில் பூரா புளி வியாபாரமாக தான் புளி மட்டின்னு அதுக்கு தான் பேர் வச்சது. புளி மட்டி வந்து பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்டில் இருக்குது. இங்கே ஓட்டமேட்டிப்பட்டியில் அதிகம் புளி அங்கேயும் புளி மட்டிலையும் இருக்குவாங்க. அதனால எங்களுக்கு லாபம் இருக்குது. இல்லாதலாம் போல வேணும் உழப்பு அதிகம். நைட்டு பகுடு தூங்காத கூட இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு எந்திரிச்சு விடிய காலம் இருக்கும். நான் இருக்கேன் லாபம் இருக்குது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்படணும். மழையில் விடாத பார்த்துக்கணும். ஏசில ஏ வச்சாங்கன்னா புளி கருக்காத கருத்துக்கு வைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 10 கிலோ 20 கிலோ 5 கிலோ இப்படி போட்டு வந்துடும். அதெல்லாம் வருஷத்துக்கு கணக்கு வச்சுக்கிறீங்க. பழைய புளி ரூஸ் பண்றீங்க. இந்த புது புளி ரூஸ் பண்ணணும்னா ஏசில் வச்சிருந்த புளி அது கொஞ்சம் வெள்ளையாக அப்படின்னு பார்த்து வாங்குறாங்க. அதிகம் ஓட்டம் வந்து இந்த 3 மாசத்துல தான் அதிகம் ஓட்டம். இப்போ வந்து ஏதோ ஒருத்தர் இந்த புளி வாங்காத வைக்கிறாங்க பத்தியா, அவங்க தான் இது 1.5 கிலோ 1 கிலோ வாங்குவாங்க. மற்றபடியும் வாங்கி வச்சவங்க எல்லாம் திருப்பி

0: மாட்டாங்க. அடுத்த வருஷம் தான்.
1: எங்களுக்கு வந்து பழைய புலி குடுங்க கேட்டு வாங்குவாங்களா, அப்புறம் அவங்க வந்து ஒட்டுமொத்தமா வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிர் நோகியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வேரழுகல் நோய் வெங்காயத்துல எந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சு
2: காணப்படுகிறது. கரி பருவத்தில் இந்த நோய் அதிகமாக பரவி 60-75% பாதிப்பை ஏற்படுகிறது. உயர் மண் ஈரப்பதம் மற்றும் மிதமான வெப்பநிலை இந்த நோய்க்கு வழிவகுக்கிறது. 2 வகையான அறிகுறிகள் காணப்படுகின்றன. மண்ணிலிருந்து வெளிவரும் முன் விதை மற்றும் நாற்றுகள் அழுகி போகும். நோய்க்கிருமியின் மேற்பரப்பில் உள்ள நாற்றுகளில் தண்டு பகுதிகளை தாக்கி தண்டு அழுகி இறுதியாக நாற்றுகள் சரிந்து இறக்கின்றன. இந்த நோய் மிகவும் தாமதமாக தோன்றினால் செடிகள் குட்டை வளர்ச்சியுடன் வேர்கள் அழுகியும் காணப்படும். இந்த நோய் மேலாண்மைக்கு கார்பன்டசிம் 1 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 0.2% கரைசலில் வெங்காய குமிழில் நனைத்து பின் நட வேண்டும். முளைத்தவுடன் செடியின் வேர்பகுதியை சுற்றிலும் காப்பர் ஆக்சிகுளோரைடு 0.25% கொண்டு நனைக்க வேண்டும். 10 நாளில் நாற்றுகளை நோய்

0: தாக்காமல் பாதுகாக்க காப்பர் ஆக்சிலேட் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளை சுற்றி நாம் ஊற்ற வேண்டும். இதை தவிர வெங்காய பயிரை கரிப்புட்ட நோய் அதிகமாக தாக்குகின்றன. இவை இலைகளின் அடிப்பகுதியிலும் இலையின் மேற்பரப்பிலும் கரும் புள்ளி சோரை போன்று காணப்படும். இந்த சோரை சுவர் உடைந்த பின்பு கருமை நிற துகள்கள் இலைப்பரப்பிலிருந்து வெளிவருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நோயின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் காயையும் தாக்கி அந்த பகுதியிலும் இந்த கருப்பு நிற பூஞ்சானமானது காய்களிலும் தாக்குதலை உண்டு பண்ணும். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன்டசிம் 1 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். திறம் 0.2% கரைசலில் வெங்காயக்கமில் நனைத்து பின் நட வேண்டும். இதனால் இந்த நோயின் தாக்குதலை நாம் வெகுவாக குறைக்க முடியும். இதை தவிர சமீப காலமாக வெங்காய பயிர்களில் திருகல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகின்றன. இதன் நோயின் காரணமாக இலைகள் திருகி கோழிக்கால் போன்ற தோற்றமளிக்கும். இலைகள் மஞ்சளாகிவிடும். இப்பூசண வித்து நோய் தாக்கப்பட்ட இலைகளில் மேற்பரப்பில் வட்ட வடிவிலான கருப்பு நிறமுடைய புள்ளிகள் ஏற்படுத்தும். நோய் தாக்கப்பட்ட செடிகளின் ஒளிச்சேர்க்கை குறைந்து செடியின் வளர்ச்சி மிகவாக குறைந்து காணப்படும். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு ட்ரைகோடெர்மா ஸ்பிரிலம் என்ற உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை கொண்டு விதை நேர்த்தி அல்லது குமிழ் நேர்த்தி 25 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் செய்ய வேண்டும். இந்த விதை நேர்த்தியை செய்வதற்கு ஒட்டும் பொருளாக அரிசி கஞ்சியை பயன்படுத்த வேண்டும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சான் ஐஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வெங்காயத்துல திருகல் நோய் பத்தி சொன்னாங்க, நம்மளுமே தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழலின் பயோ இண்டிகேட்டர்ஸ் தனித்துவமான புலி வண்டுகள் குறித்து எந்த மாதிரி விளக்குறாங்க பல்லுயிர் ஆய்வாளர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் சூழலியலோடு ஒன்றி இயங்குவதோடு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலின் நிலையையும் உயிர் காட்டி இருந்து சுட்டுது அப்படின்னு சொல்லலாம். மழை வரத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய தும்பிகள், சீரான மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய தேனீக்கள், நீரோட மாசற்ற தன்மையை உணர்த்தக்கூடிய பூஞ்சைகளை போல புலிவண்டு இனமும் ஒரு உயிர் காட்டிதாங்க. புலிவண்டுகள் சேலம், காவிரி ஆறு மற்றும் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளிலும் இருக்குது அப்படின்றத ஆய்வின் மூலமா பதிவு செஞ்சிருக்க பல்லுயிர் ஆராய்ச்சியாளரான ஏஞ்சலின் மனோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2021 ஆண்டிலிருந்து சேலத்துல இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையான ஏற்காடு மற்றும் காவிரி ஆறு நீர்த்தேக்க பகுதியான மேட்டூர்லயும் பறவை மற்றும் பல்லுயிர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரன்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுலதான் அங்க இருக்கக்கூடிய புலிவண்டு வகையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏற்கனவே ஏற்காடு பகுதியில சில புலிவண்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு. நானும் கடந்த மாதத்தில இருந்து புலிவண்டு தேடும் பணிய தொடங்கிட்ட நிலையில இப்ப காவிரி ஆறு மற்றும் ஸ்டான்லி நீர்த்தேக்க பகுதிகளில் கலோமெரா அங்குலேட்டா அப்படின்ற புலிவண்டு இனத்தை பதிவு செஞ்சிருக்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த இனம் இப்ப முதல் முறையா சேலத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. புலிவண்டோட உடல் அமைப்புன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, புலிவண்டுகளோட தனித்துவமான உடல் அமைப்பு சீக்கிரமாவே நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். இதனுடைய முகப்பு பகுதியில காணக்கூடிய வளைஞ்ச கூர்மையான கீழ்தாடை பற்கள் இறைய பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. தலையில இருக்கக்கூடிய ரெண்டு உணர் நீச்சுகள் சுற்றுப்புற மாற்றங்களை உணரவும், பெரிய கூண்டு கண்கள் இறைய கண்டறியவும் பயன்படுத்தப்படுது. வேகமா ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி நீண்ட மெல்லிய ஆறு கால்களையும் இது கொண்டிருக்கு. முன் இருக்கைகள் மாற்றம் அடைஞ்சு உறுதியான கவசம் போன்ற எலிட்ராவாக அமைஞ்சிருக்கு. பறக்கிறப்ப புலிவண்டு ஃபர்ஸ்ட் எலிட்ராவை உயர்த்தி அதனுடைய கீழ் இருக்கக்கூடிய இறக்கைகளை விரிச்சு பறக்குது. எலிட்ராவில காணக்கூடிய பல்வேறு நிறங்கள், புள்ளிகள் மற்றும் வடிவமைப்புகள் புலிவண்டு இனங்களை அடையாளம் காண முக்கியமான பண்புகளா விளங்குது. சரி, இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? புலிவண்டுகள் அதிவேகமாக ஓடி இறை தேடும் பண்புடையதா இருக்கு. சின்ன பூச்சிகள், புழுக்கள், சிலந்தி போன்றவற்ற வேட்டையாடி உண்ணக்கூடிய திறன் படைத்ததாகவும் இருக்கு. தூரத்துல இறைய பார்த்துச்சு அப்படின்னா அந்த திசையை நோக்கி கண்ணிமிக்கிற நேரத்துல ஓடி அப்படியே சட்டுன்னு நின்னு மீண்டும் ஒரு நோட்டம் இடுது. ஏன்னா கண் தெரியாம ஓடுறது அப்படின்னாலே அதனுடைய ஓட்டம் இருக்கும். அதனால சின்ன தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறமா நின்னு இறைய கண்டு கன நேரத்துல அத தன்னோட கூர்மையான கீழ்தாடையால கவி பிடிக்குமா. இந்த கீழ்தாடையில இருக்கக்கூடிய சின்ன ஓட்டையின் வழியே சுரக்கக்கூடிய ஒரு நொதி பிடிச்ச இறைய சீக்கிரமாவே செரிக்க வைக்குது. புலிவண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணம், காட்டு புலி போலவே இந்த வண்டு பிற பூச்சிகளை ரொம்ப வேகமா வேட்டையாடி சாப்பிடுறதுதான். அதாவது சில புலி வண்டினங்கள் ஒரு மணி நேரத்துல 9 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது. அதனால உலகத்தின் அதிவேக பூச்சி இனத்துல இதுவும் ஒன்று. அப்பப்பாப்பாப்பா, இந்த புலிவண்டுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா ஆச்சரியமா தாங்க இருக்கு. சரிங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. டாடா, பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம்ங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சகிரி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுதர் கிருஷ்ணா சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து மின்சாரத்துறையில பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர். வீடுகள், அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள், கட்டிடங்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு மின் இணைப்பு மற்றும் பராமரிப்பு பணியை வந்து சிறப்பா செஞ்சிருக்காரு. அவரோட அனுபவத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு, அதை எப்படி வந்து பயனுள்ளதா மாத்திருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஓரளவுக்கு சொன்னேன், உங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பேர் சுந்தர் கிருஷ்ணா. நான் வந்து ஒரு சிறிய கிராமத்துல இருந்து நான் வளர்ந்தவன். நான் என்னுடைய அப்பா வந்து மின்சாரத்துறையில தான் வேலை செஞ்சு வருவாரு. ஸோ அதை ஓரியண்டா நானும் வந்து நான் இது பண்ணதுனால அவருடைய இதை வந்து ஃபில்ஃபில் பண்றதுக்கோசரம் நான் வந்து இந்த ஒரு ஜாப் நான் வந்து தேர்ந்தெடுத்தேம்மா.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது அப்பா பண்ணிட்டு இருந்த தொழில அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது சார், இப்போ வந்து இபி கான்ட்ராக்டர் ஆகவும் எலக்ட்ரீஷியன் ஆகவும் உங்களோட பணியில முக்கியமான வேலை என்னவா இருந்துச்சு சார்?
2: இல்ல, முக்கியமான வேலை அப்படிங்கறது நம்மளுடைய தொழில் வந்து நேர்மையாவும் நேர்த்தியாவும் இருக்கணுமா. மின்சார சம்பந்தமான இந்த தொழில வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில், உன்னதமான தொழில் அது. நம்மளுடைய சிந்தனை பூரா அதுலயே இருந்தா மட்டும்தான் அதுல வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இது ஒரு தொழில். அந்த மாதிரி வேலையை நம்ம வந்து கவனத்துடனும் செய்யணும் நம்ம.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து இந்த தொழில வந்து நம்ம தொடர்ந்து ரொம்ப தூரம் பயணிக்கிறதுக்கு என்ன திறமை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: புதுசு புதுசா வர வர டெக்னாலஜிமா. முன்ன வந்து மின்சார சம்பந்தமா எலக்ட்ரிக்கல் தனியா எலக்ட்ரானிக்ஸ் தனியா இருந்தது. இப்ப வந்து நவீன இன்ட்ரடியூஸ் மாடல்ல எலக்ட்ரிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸும் ரெண்டும் ஒட்டுக்கா வருது. ஸோ நாம படிக்கிறப்ப எலக்ட்ரிக்கல் மட்டும் படிச்சு எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து இப்ப வந்து நம்ம வந்து அதை டெவலப் பண்ணி அதை வந்து ஃபியூச்சர் லெவலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒயரிங் எல்லாம் எப்படின்னு சொன்னோம்னா, இப்ப மீட்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா மீட்டர் முன்ன வீல் மீட்டரா இருந்தது, இப்ப டிஜிட்டல் மீட்டரா வந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் வந்து இப்ப வந்து ஒன்லி ஆன் ஆஃப் மேனோ சுவிட்ச் இருந்தது. இப்ப வந்து மேனோல இருந்து இப்ப நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ டச் டைப், அதே டைப்ல வந்து சுவிச்சஸும் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதுக்குள்ளே வந்ததுனால அதையும் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணுமா.
1: ஓகே ஓகே சார். அதாவது அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஓகே ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சுதர் கிருஷ்ணா அவர்கள், அவங்களோட இந்த இபியில என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க, எப்படி இந்த ஜேர்னிக்குள்ள வந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமா அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணிய வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்க்ல ரெப்பி இதை வந்து ஒரு செம்புல வந்து அந்த தண்ணியை பிடிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு

0: அந்த தண்ணியை வந்து மக்கள் மேல தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் இன்ஜினியர் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுதர் கிருஷ்ணா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இபி ஜேர்னில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்க இந்த எலக்ட்ரிஷியன் துறைக்கு முதல்ல வரும்போது, முதல் நாள் வேலை செய்யும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்தது சார்?
4: முதல் நாள் வேலை செய்யறப்ப என்ன மாதிரி அனுபவம்னா, அதாவது எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம படிக்கிறது வேற, கத்துக்கிறது வேற. நம்ம ஸ்கில் ஓரியன்டா நம்ம வந்து தொழில் பழகினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா, தேவைகளை நம்மள இது சரி இது தவறு அப்படின்னு நம்மளுடைய ஸ்கில்ல ஒர்க் பண்ணி தான் நம்ம கத்துக்க முடியும். படிக்கிற மாதிரியே நம்ம வந்து வேலை செய்ய முடியாதுங்க. ஸோ படித்த ஓரியன்டா நம்ம வந்து ஸ்கில் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் எளிய முறையில எனக்கு கற்றுக்கூடிய சூழல் உருவாச்சு.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது உங்களோட பயணம் வந்து ரொம்பவே பெருசு, ஒரு 26-27 வருஷம் இந்த நீங்க எலக்ட்ரிஷியன் ஃபீல்டுல. அப்போ வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், மேபி ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சரி பண்றதுக்கு போயிருக்கலாம், ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க.
4: ஒரு 10 இயர்ஸ் பேக்ல ஒரு வீட்டுக்கு வந்து சப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒயரை ரிமூவ் பண்ணி எடுத்து அதை சரி பண்ணிட்டு இருக்கிறப்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. ரிட்டர்ன் வந்தப்ப என்ன எப்படி சொல்றதுன்னா, சாக்கடிக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் ஃபால்ட் கரண்ட் பாஸ் ஆகி கொஞ்ச நேரம் என்ன வந்து புடிச்சிருச்சு. அந்த சமயத்துல பக்கத்துல அவரு ஹவுஸ் ஓனர் இருந்தும் எனக்கு என்ன நிலைமைன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள நானே சுதாரிச்சு அந்த ரிமூவ் அதே ஒட்டிக்கும். ஒரு செகண்ட் தான், ஒரு மில்லி செகண்டுக்குள்ள நம்ம அதை வந்து நம்ம வேலை செஞ்சு நம்ம எடுக்கணும். அது வந்து பிடிச்சதுனால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலுங்க. என்னதான் நம்ம வந்து கவனமா இருந்தாலும் ரிட்டர்ன் சப்ளைங்கிறது வர்றப்ப நம்மளுடைய அதை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வேலை செய்யணுங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா அதுதாங்க, மறுபிறவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது இந்த மின்சார பணிகள்ல வந்து நம்ம ஏன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இல்ல, மின்சார பணிகள்ல பாதுகாப்பா இருக்கணும்னா மற்றது விபத்து எல்லாமே நம்ம கண் கூட தெரியுமா. மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்ணால பார்க்க முடியாது. ஸோ ஆபத்து எப்ப வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, காற்று மாதிரி தாங்க அதுவும். மின்சாரம் நம்ம வந்து நம்ம ஹேண்டில் பண்றப்ப அதனாலதான் வந்து ஈர கையோட நம்ம எதுவும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற வீட்டுல சுவிட்சஸோ நாம வந்து கரெக்டான நம்ம சரியான ஐஎஸ்ஐ கிரேடு உள்ள ஐஎஸ்ஓ இந்த மாதிரி FSS சர்டிபிகேட்டோட இருக்கிற மெட்டீரியலை நாம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்.
3: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சுதர் கிருஷ்ணா அவர்கள், அவங்களோட எலக்ட்ரீஷியன் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அவரோட மறக்க முடியாத அனுபவம் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுதர் கிருஷ்ணா சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட எலக்ட்ரீஷியன் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி சவால்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப ஒரு வருடம் ரெண்டு வருடம் நம்ம ஒரு துறையில இருக்கும் போதே நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இந்த 27 வருடம் இந்த எலக்ட்ரீஷியன் துறையில இருக்கும்போது

0: என்னென்ன சவால்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு சார்?
1: என்னுடைய சொந்த விவசாய பூமி ஒன்று நிலை ஒன்று இருக்கு, அதை வந்து எப்படி எதிர்கொள்ளேன் அப்படின்றதுனா, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பர்மிஷனு, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பு, இதை எல்லாத்தையும் நேர்மையான முறையிலையும் சரியான முறையிலையும் செய்யறது ரொம்ப சவாலாக இருந்ததுமா. அதுக்கு நான் வந்து விவசாய பூமிக்கு சப்ளை வாங்கறதுக்கு எனக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. இத்தனை வருஷமா இந்த துறையில் இருந்த அனுபவத்தை வச்சு நாம் போராடணும். எளிய மக்கள், எளிய விவசாயிகள்லாம் அவங்களால வந்து அந்த மாதிரி சதுல சந்திச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க.
0: ஆமா ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. அதாவது இந்த ஃபீல்டுல இருந்துமே உங்களுக்கே இவ்வளவு சவால்கள் இருக்கும் போது கண்டிப்பா நடுத்தர மக்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அடுத்தது வந்து வீடுகள்ல பொதுவா மக்கள் வந்து செய்யற மின்சார தவறுகள் என்ன சார்?
1: அது வீடுகள்ல மக்கள் பெரும்பாலும் பண்ற தவறு என்னன்னா, விலை குறைவான பொருளை, அதாவது மலிவா கிடைக்கிற பொருள், அதாவது ஐஎஸ்ஓ கிராடு இருக்கிற, ஏன்னா மின்சார வாரியமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சரியான ப்ராப்பர் ஐஎஸ்ஓ, அதாவது எங்களை மாதிரி இருக்கிற லைசன்ஸ் ஹோல்டர், இபி கான்ட்ராக்டர், பி கான்ட்ராக்டர், இந்த மாதிரி வேலை தெரிஞ்சவர்கள், சர்டிபிகேட் ஆத்தரைஸ்டு சர்டிபிகேட் படித்த நபர், அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோட வேலை செய்யணும் அப்படிங்கிற நபரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர் வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அவங்க வந்து ஐஎஸ்ஓ கிரேடு உள்ள பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்தினா அதுல வந்து எந்த ஒரு இணைஞ்சலும் இல்லாத ப்ராப்பரா போயிட்டு இருக்குமா.
0: ஓகே ஓகே சார். அடுத்து வந்து சின்ன சின்ன விபத்துக்கள், வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன மின்சார விபத்துக்கள் வந்து அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சார்?
1: அதான் மேற்கொண்டு நாம முன்னாடியே சொன்னது மாதிரி, நாம இந்த ஒரு மெட்டீரியல் எல்லாம் நான் சரியான, அதாவது நம்ம வாங்குற மின் தேவை, நம்ம கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மின் தேவைகள் என்னவா இருந்தது அப்படின்னா, வளர்ந்த பின்னாடி நம்மளுடைய தேவைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன சின்னதாக வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல மின்சாரம் சார்ந்த நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப எப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரு, மிக்சி, கிரைண்டரு, அப்புறமேல் வந்து ஏசி, டிவி, அப்புறம் வாட்டர் ஹீட்டர், அடுத்ததா அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன், இந்த மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருள் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, இப்ப தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய அதனுடைய சரியான நம்மளுடைய ஸ்டார் ரேட்டிங் நம்ம சொல்லணும் இல்லைங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். இப்போ உதாரணத்துக்கு டிவி எடுத்துக்கிட்டோம்னா, டிவியே 3 ஸ்டார் இருக்கு, 2 ஸ்டார்னு இருக்கு. அதனுடைய நம்மளுடைய மின்சார தேவையை நம்மளுடைய பவர் கன்சப்ஷனை ரொம்ப குறைச்சி நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குற மெட்டீரியலு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தணுமா.
0: சூப்பர் சார், கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சுதர் கிருஷ்ணா அவர்கள், இந்த வந்து மின்சாதன விபத்துல இருந்து நம்ம எப்படி எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களா பேச போறாங்க, அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுதர் கிருஷ்ணா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த எலக்ட்ரீஷியன் பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க, அது மூலியமா நிறைய பேருக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப பொதுவா வந்து புதுசா வீடு கட்டி அந்த மின் வயரிங் அதெல்லாம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சார்?
2: ஆமா, புதிதாக வீடு கட்டுறதுக்கு தேவையானது முன்ன அடிப்படையே நம்மளுக்கு நீர் ஆதாரம் போர்வெல். போர்வெலுக்கு நம்ம வந்து இப்ப நம்ம கட்டிக்கிட்டு வீடு கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு தனியா ஒரு சர்வீஸ் ஒன்று வாங்கணுமா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஒயரிங் பண்ணி எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப வந்து அவங்க மின்சார வாரிய விதிமுறைப்படி நம்ம ஒயரிங் சாதனம் வச்சு நம்ம ஒயரிங் பண்ணி நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து நம்மளுடைய ஹியூமன் பீட், அதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக்கு நம்மளுக்கு விபத்து நடக்கக்கூடாதுங்கிற இதுக்கு நம்ம எடுக்கணும்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பிரேக்கர் ELCP இப்ப வந்து அது அப்கிரேட் ஆகி இப்ப RCCP அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்கம்மா. அந்த மாதிரி சுவிட்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நல்லதாகவும் அமையும்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து இவ்வளவு தூரம் நீங்க இந்த எலக்ட்ரீஷியன் துறையில தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார்?
2: இந்த தொழில சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு கீழே வேலை செய்யற அடிமட்ட ஊழியருமா, அவங்க இல்லாத நம்ம வந்து வளர முடியாது ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து நல்லா நம்ம சொல்ற ஒர்க்கை நம்ம வந்து அவங்க ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வேலை நல்லா செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் போக போக நல்லா அமையுமா. அவங்க தான் மெயின் காரணம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். அதாவது உங்க கூட வேலை செய்யறவங்களை பத்தி நீங்க அவங்க தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு வேலை, இந்த மாதிரி வேலையில நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய பேரை வச்சு வேலை செய்யும் போது அங்க ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க குடும்பத்தையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்?
2: கடவுளுக்கு நிகராக அடுத்த கட்டம் நம்ம வந்து எல்லாரும் நம்ம இந்த உலகத்துல டாக்டர் தான் சொல்லுவோம். அந்த டாக்டருக்கே பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒரு ஆபரேஷன்றப்ப நம்ம ஒரு அவங்க உயிரை காப்பாத்துறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எங்களுடைய தொழில் பாத்தீங்க அப்படின்னா எங்க தொழில் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலுங்கிறப்ப, ஸோ அந்த கவனத்தை அதே சரியான கவனத்தையும் குடும்பத்திலையும் நம்ம சரிபாதியா நம்ம பார்த்து ரெண்டு கண்கள் மாதிரி நம்ம பார்த்து நம்ம கவனத்தோட செய்ய வேண்டியதுமா.
1: ஓகே ஓகே சார். அதாவது குடும்பத்தையும் பார்த்துட்டு உங்களோட வேலையும் பார்த்துட்டு இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுதர் கிருஷ்ணா அவர்கள் அவங்களோட பயணத்தையும் சரி குடும்பத்தையும் சரி எப்படி சரிசமமா பாக்குறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கைசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுதர் கிருஷ்ணா சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட எலக்ட்ரீஷியன் துறையில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த துறையில வந்து புதுசா வந்திருக்க தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு சார் எலக்ட்ரீஷியன்ல?
4: புதிதா வர தொழில்நுட்பம் அப்படின்னா அதான் இப்ப சொல்றோம். என்னன்னா, நம்ம முன்ன வந்து எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் அப்படிங்கறதோட இப்ப எலக்ட்ரிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸோட சேர்ந்து வர்றதுனால புதுசு புதுசா சாதனத்தை நாம வந்து எப்படி நாம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நுகர்வோர்கிட்ட நாம வந்து விழிப்புணர்வோட நாம வந்து அதனுடைய அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்த முடியும். அது புதுசு புதுசா வர்றதா மஸ்ட் நாம அப்கிரேட் ஆகிட்டாதான் நம்ம வந்து நுகர்வோர்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். உதாரணத்துக்கு முன்ன நாம அதே தான் சொல்றேன், முன்னெல்லாம் நம்ம ஃபேனை வந்து சுவிட்ச் போட்டா நம்மளுக்கு ஃபேன் ஓடும். இப்ப அதே ஃபேனை நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ல வந்துருது. நாம உட்கார்ந்த இடத்துல ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி புதுசு புதுசா ஒவ்வொரு இதுலயும் சுவிட்சஸுக்கும் நம்ம வந்து சுவிட்சு நம்ம போய் மேனுவலா யூஸ் பண்றதோட அந்த சுவிட்சஸுக்கும் ஒயரிங்க நம்ம வந்து ரிமோட்ல வந்துருச்சு.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது உங்களோட 27 பயணத்துல இருந்து நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க உங்களோட தொழில இருந்து?
4: இல்லம்மா, நாம கத்துக்கிட்டது இப்ப ஓரளவு கம்மி தான். என்ன கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அனுபவம் தான், அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் புதுசு புதுசா வர அனுபவத்தை நாம வந்து அது ஒரு படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்மா.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து இந்த எலக்ட்ரிஷியன் துறையில வேலை வாய்ப்பு அப்படின்ல ஒரு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னும் போது வாய்ப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க.
4: வாய்ப்புகள் எப்படி சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய நேர்மைக்கும் நம்மளுடைய ஒழுக்கத்துக்கும் கிடைக்கிற பரிசு மாதிரி தான். அது ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கிட்டே கிடைக்கிறது ரொம்ப கம்மி. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நல்லா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய நேர்மையும் சிந்தனையும் ஒரே சேர இருந்ததுன்னா இந்த தொழில வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா.
3: ஓகே ஓகே சார். சார், அடுத்தது இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து சின்னதா ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இதை ஒரு தொழிலை தொடங்கிட்டு இது வேணாம் அப்படின்னு டக்குன்னு வேற இதுக்கு போறாங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க. சோசியல் மீடியா அடிக்ஷன், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போது உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
4: இப்ப இருக்கிற இளைஞருடைய சிந்தனை திறன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எதனால அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு சோசியல் மீடியா ஆண்ட்ராய்டு மொபைல் மூலியமா அதுலயே மூழ்கி இருக்காம அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல நம்மளுக்கு தேவையான விஷயத்த நல்ல விஷயத்த நாம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கைக்கு உயர்றதுக்கு நம்ம ஒரு படிக்கலாவே அமையும். அதுல சோசியல் மீடியாங்கிறது ஒரு கெட்ட விஷயம் ஒண்ணு கிடையாது, பட் நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயத்த தான் நம்ம எடுத்துக்கணும்.
3: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாவே இருக்கும். அடுத்தது இப்போ ரேடியோல பேசின இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
4: நான் ரேடியோல பேசுறது இதுதான் என்னுடைய 27 இதெல்லாம் வந்து இதுதான் முதல் தடவைமா, அதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு.
3: சூப்பர் சார். சார், இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
4: நன்றிமா.
3: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுதர் கிருஷ்ணா அவர்கள் அவங்களோட எலக்ட்ரீஷியன் பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதனால வருங்கால இளைஞர்களுக்கு அவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. நேர்களே, நான் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை உங்க கூட சேர்ந்து தொகுத்து வழங்க போறது நான், உங்க தருண் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி.

பேருக்கு அப்படி என்ன தலைப்பு தரும் அப்படின்னா, இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறதுக்கு காரணம் சமூக ஊடகங்களா அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளா அப்படின்றது தான். இந்த மாதிரி விஷயங்களை என் கூட சேர்ந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நேர்களே, ஒரு சிம்பிளான விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ரத்த தானம் செய்கிறாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க, வெள்ள பாதிப்பு நேரத்தில் உதவுறாங்க, விலங்குகளை மீட்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து குரல் கொடுக்குறாங்க, பாப்பா எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இந்த மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிறது என்ன? ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலா, இல்லை ஒரு யூடியூப் வீடியோவா, இல்லை அப்படின்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது சம்பவங்களா? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பார்வை இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறதுக்கு காரணம் சமூக ஊடகங்களா அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளா அப்படின்றது தாங்க. இதுக்கான கருத்துக்களை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாங்க. ஒரு விஷயம் சொல்லப்போனால், ஒரு காலத்தில் ஒரு செய்தி எல்லாரையுமே வந்துட்டு போய் சேரணும் அப்படின்னா பல நாட்கள் ஆயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ, ஒரு பதிவு, இல்லை ஒரு ஹேஷ்டேக் போதும், அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் உலகம் முழுசுமே அந்த செய்தி அப்படியே பரவிடுங்க. ஒருத்தர் ரத்த தானம் தேவை அப்படின்னு சொல்லி பதிவு போட்டால் உடனே நூற்றுக்கணக்கான பேர் உதவுறதுக்கு முன் வராங்க. வெள்ள நிவாரணம், கல்வி உதவி, விலங்கு மீட்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு பல நல விஷயங்களுக்கும் சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பாலமா இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி, என்னோட கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தா பத்தாது இல்லையா? உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறதுக்கு காரணம் சமூக ஊடகங்களா அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளா அப்படின்றத நீங்க இந்த விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, நீங்க கால் பண்ணுவீங்க அப்படின்ற ஆர்வத்தோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க போன் எடுத்து கால் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: இது அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
2: எது எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட நேரலையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை இன்னைக்கு 8 திக்கும் நம் குரலோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நாட்டு நடப்புகளா அப்படின்றது தாங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட சோனா எஃப்எம்இன் 9787 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: ஒரு மாவட்டம்
4: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: பொறுப்புணர்வு
4: அதிகரிக்கிறது சமூக ஊடகமா இல்ல நாட்டு நடப்புகளானா?
5: அப்படிங்களா? அப்படின்னா சமூக ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடியது என்னங்க அப்படின்னா, நாட்டு நடப்புகளைத்தான் சமூக ஊடகங்கள் எடுத்துக்காட்டுது. எங்கேயோ உலகத்துல ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட சமூக ஊடகங்கள் தான் வந்து எடுத்துக்காட்டுது.
4: கண்டிப்பான
5: அதனால வந்து தவறுகளை சுட்டி காட்டுது, சரியா நடக்கக்கூடிய செயல்களை வந்து பாராட்டி அதற்கு ஒரு பரிசுகள் கூட வழங்குது. இப்படி சமூக ஊடகங்கள் தான் வந்து நம்ம இளைஞர்களை தவறு செய்யாம இருக்க அவங்களுடைய முயற்சிக்கு அதுதான் பாதுகாப்பா இருக்குன்னு நான் சொல்றேங்க.
4: சூப்பர், நான் ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கேட்டதுக்காக.
5: நன்றி.
4: ரொம்ப அருமையா அவரோட கருத்தை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. நேர்களை, நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். போன் எடுத்து கையில வச்சிருக்கீங்க, நம்பரும் டைப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு கால் பண்ணி டக்குன்னு எங்களோட பேசலாம் இல்லையா? சரி, இருக்கட்டும்ங்க. சமூக ஊடகங்கள், இந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில கண் விழிச்ச உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அவசரமா மருத்துவ உதவி தேவைப்பட்டா, அப்படி இல்ல அப்படின்னா அரிய வகை ரத்தம் தேவைப்பட்டா, சில நிமிடங்கள்லயே அந்த தகவல் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடையுது. பல நேரங்களில் தெரியாத நபர்கள் கூட உதவிக்காக முன்னாடி வருவாங்க. இதுதாங்க சமூக ஊடகங்களோட மிகப்பெரிய பலம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடும் இயக்கங்கள், கடற்கரை சுத்தம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, ரத்த தான முகாம்கள், கண்தான விழிப்புணர்வு மாதிரியான பல நல்ல விஷயங்களையும் இளைஞர்கள் ஆர்வமா பங்கேற்கும் சமூக ஊடகங்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. இது எல்லாத்துலயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. சில நேரங்கள்ல உண்மையை உறுதிப்படுத்தாம தகவலை நம்ம பகிர்ந்துட்டோம்னு வைங்களேன், போலியான செய்திகளை நம்புறது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதனால சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பார்த்த உடனே ஷேர் செய்யாம உண்மையானது என்ன அப்படின்றத சரிபார்த்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்றது வந்துட்டு நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்குங்க. அதனால சமூக ஊடகங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் அப்படின்றது இல்லவே இல்லைங்க. தொடர்ந்து நீங்களும் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8. சோனா FM 107.8 சமுதாய

0: வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மறுபடியும் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்ககிட்ட நேரலையில பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நாட்டு நடப்புகளா அப்படின்றது தாங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, ஏற்கனவே வந்துட்டு சமூக ஊடகங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். அதே சமயத்துல கஸ்தூரி அண்ணாவுமே சொல்லியிருந்தாரு, சமூக ஊடகங்கள்னாலதான் வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் உடனே உடனே தெரியுது அப்படின்னு. ஆனா வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், சம்பவம் எதுவும் இல்லை அப்படின்னா செய்தி இல்லை, செய்தி இல்லை அப்படின்னா விழிப்புணர்வு இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் தான் பல நேரங்களில் நம்மளை அப்படியே மாற்றுது. ஒரு வெள்ளப்பேரிடர் நடக்குது அப்படின்னா உடனே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நிவாரண பணிகளில் இறங்குறாங்க. ஒரு சாலை விபத்தை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த முறை ஹெல்மெட் அணியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க போகிறாங்க. ஒரு காடு அழிக்கிறத பற்றி செய்திகளை பார்க்குறோம் அப்படின்னா மரம் நடணும் அப்படின்ற பொறுப்பு உருவாகுது. தண்ணீர் பற்றாக்குறையை பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு துளி தண்ணீருமே மதிப்பு மிக்கது அப்படின்றது புரியுதுங்க. பார்க்கக்கூடிய சம்பவம் சிந்திக்க வைக்குது, சிந்திக்கக்கூடிய மனம் செயல்பட வைக்குது. அதனால தான் பல சமூக மாற்றங்கள் ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்குதுங்க. ஆனால் நண்பர்களே, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறது மட்டும் போதாது, அதுக்கான தீர்வில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கிறது தான் உண்மையான சமூக பொறுப்பும் கூட. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குப்பை அகற்றுறது, போக்குவரத்து விதிகளை மதிக்கிறது, தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது, வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துறது, இது எல்லாமே சமூக பொறுப்புணர்வோட அடையாளங்களாக தாங்க இருக்குது. நாடு மாறணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட எண்ணம் மாறணும். எண்ணம் மாறினா செயல் மாறும், செயல் மாறினா சமூகமே மாறுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இன்றைய இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளா அப்படின்றத கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி எங்கள் கூட பேசலாம். நேர்களே, நேர்களே ஒரே ஒரு விஷயம்தான், எதுவாக இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் தாங்க இருக்குது. சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, நாட்டு நடப்புகளாக இருந்தாலும் சரி, ஊடகத்தை பார்த்து நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னாலுமே நல்ல விஷயமா இருந்தால் அது நல்லது தான். நாட்டு நடப்புகள், அதாவது நான் கண் முன்னாடி பார்க்குற ஒரு விஷயத்தை வச்சு ஓகே நம்ம இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயம்தாங்க. தொடர்ந்து நீங்களும் வந்துட்டு என்னென்ன கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: نیدنی.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஏ ராஜ், எப்படா எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: தலைப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கான தலைப்பு என்ன தெரியுமா? இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா, அப்படி இல்லைனா நாட்டு நடப்புகளா? இந்த கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701087 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் பாட்டி, நானும் சூப்பரா இருக்கேன். பாட்டி, இன்னைக்கான தலைப்பு வந்துட்டு இன்றைய இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நாட்டு நடப்புகளா?
1: சரி சரி,
0: சொல்லுங்க பாட்டி.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன். இன்றைய தலைமுறையில வந்து பார்த்தா எல்லாம் வெளியில பாக்கறத விட ஊடகங்கள்ல பாக்கறதுதான் அதிகமா இருக்குது. ஊடகங்கள்ல நடக்க முடியாத காரியங்களை கூட நடக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. அப்போ இளைஞர்களுக்கு வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வளர்ந்துருது. முதல்ல வந்து இந்த ஊடகங்கள் இல்லாத காலங்கள்ல வெளிய மக்களை பார்ப்பாங்க, அவங்கள போல நாமளும் செய்யணும், வேலை பார்க்கணும், நல்ல வீடு வாசல் எல்லா வசதி, நல்ல வேலைக்கு படிக்கணும் அப்படின்னு எல்லாம் எண்ணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் வந்த வாட்டி அத போல நாமளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தானாவே, அந்த எண்ண உணர்ச்சி தானாவே வந்துருது. அதனால ஊடகங்கள் வந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்துதுன்னுதான் நான் நினைக்கிறேன். அதுலயே நல்ல நல்ல ஊடகங்களும் இருக்கு, கெட்ட விதமா நடக்கிற மாதிரியும் இருக்குது. நம்ம நல்ல ஊடகங்களை தேர்ந்தெடுத்து அதுல வந்து உற்சாகமா போகணும்னு இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இளைஞர்கள் கையில் தான் நாடு இருக்கிறது. அதனால நல்ல முயற்சியுடன், நல்ல செயலுடன், நல்ல சிந்தனையுடன் இளைஞர்கள் சமூக ஊடகங்களை கவனித்தாலே போதுமானது. நம்ம சமூக மக்களை பார்க்கறத விட ஊடகங்களை பாருங்கள், முன்னேறுவீர்கள் என்று நான் சொல்லி கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி பாட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: நன்றி சாமி.
0: ரொம்ப அருமையா வந்துட்டு ருக்மணி பாட்டி வந்து சொன்னாங்க, சமூக ஊடகங்கள்னாலையும் வந்துட்டு இளைஞர்கள் பொறுப்புணர்வு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல சமூக ஊடகங்கள்லயும் நல்லதும் இருக்கு, தீமையும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. நேர்களே, கண்டிப்பா இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நாட்டு நடப்புகளா அப்படின்றதுதான். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் மறுபடியும் வரவேற்கிறேன். நான் உங்க தருண் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி தான். இன்னைக்கு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்களோட சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளா அப்படின்றது தாங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சமூக பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நாட்டு நடப்புகளா அப்படின்றது தானா?
4: நாட்டு நடப்பு தான்ப்பா. இளைஞர்களுடைய அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கறது ரொம்பவே அதிகரிக்கிறது. உதாரணத்துக்கு பிரதமர் அவர்களுடைய அந்த ஒரு உரை, மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அப்புறமா நம்ம வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, அப்புறமா ஒருவருக்கொருவர் அந்த நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லும் பொழுதுதான் இளைஞர்கள் இன்னும் ரொம்ப பொறுப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. பொறுப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே நாட்டு நடப்பு எப்படி போயிட்டு இருக்கு, அரசியல்ல எப்படி தலைவர்கள் செயல்படுறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் நாட்டு நடப்பை வச்சுதான் இந்த ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கறது அதிகரிக்கிறது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
3: ஓகே, நான் ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றிப்பா. வணக்கம்.
3: வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னாரு, நாட்டு நடப்பு தான் வந்துட்டு இளைஞர்களோட பொறுப்புணர்வை அதிகரிக்குது அப்படின்றது. நேர்களே, ஒரு சின்ன கேள்வி, நாட்டு நடப்புகள் இல்லை அப்படின்னா சமூக ஊடகங்கள் என்ன பகிர்றது நீங்களே சொல்லுங்களேன். அதே மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லை அப்படின்னா அந்த தகவல் இவ்வளவு வேகமாக மக்களை சென்றடையுமா? இந்த ரெண்டு கேள்விங்க, இந்த ரெண்டு கேள்வியுமே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. உண்மையிலேயே இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று துணை நிற்கிதுங்க. சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, நாட்டு நடப்புகளாக இருந்தாலும் சரி, நீ என் தோழன் நான் உன் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றா நிற்கிதுங்க. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை சமூக ஊடகங்கள் உலகம் முழுசும் கொண்டு போகுது. அதை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்களோட உதவிக்காக ஒன்றிணைகிறாங்க. சமூக ஊடகங்கள் விழிப்புணர்வை உருவாக்கட்டும், நாட்டு நடப்புகள் நம்மளை வந்துட்டு சிந்திக்க வைக்கட்டும், ஆனால் செயல்படுறது நம்மளாக மட்டும்தாங்க இருக்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்குமே வந்தாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு பதிவை ஷேர் செய்கிறது ரொம்ப நல்லது, ஒரு விழிப்புணர்வு வீடியோவை லைக் செய்கிறதும் ரொம்ப நல்லது, ஆனால் அதோட நின்றுடாமல் நம்மால் முடிஞ்ச ஒரு நல்ல செயலை செஞ்சோம் அப்படின்னா தான் சமூகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். இன்னைக்கு ஒரு மரக்கன்று நடலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்த தானம் செய்யலாம், தேவைப்படுறவங்களுக்கு உதவலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன செயல்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து. டடா, வைவேனியர்களே.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு முதல் விஷயமாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க. இந்த அல்சர் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணனா அந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பேசலாங்க. பொதுவாக டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அல்சர் இருக்கவங்க மட்டுமே இல்லைங்க, எல்லாருமே நேரத்திற்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டைமுக்கு வந்து சாப்பிட்ணும், காலை மதியம் இரவு நேரங்களில் தவறாமல் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குறைந்தபட்ச அளவாகுது, அதுக்கு மேலேயும் அவங்க வந்து குடிக்கலாம், ஆனால் கட்டாயமாக 2 லிட்டர் குடிச்சே ஆகணும். இடைவெளி விட்டு அவங்க எடுத்துக்கணும், ஒரு 2 டம்ளராக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய உணவில் காரம் மட்டும் தவிர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க, புளிப்பு இதுவுமே தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எண்ணெய் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது காரம் வந்து அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. இது ரெண்டுமே அவங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை வந்து அவங்களுக்கு விடுறதுக்கு மனசு வராது. இருந்தாலும் அல்சர் குணமாகணும் அப்படின்னா இதை வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அல்சர் குணமானதுக்கப்புறம் நான் எப்பயாச்சும் காரமாகவோ புளிப்பாகவோ வந்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நார்மலாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், ஊறுகாய், ஒத்த குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக புளிசாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளித்த மோர், தயிர், இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த புண்ணு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு விஷயங்க. இதே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழை காலத்திலலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சில்லி சிக்கனாக இருக்கலாம், இல்லை போண்டா வடை அதுவாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஆனால் அல்சர் இருக்கிற சமயத்தில், அது குணமாகணும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமா அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்ப வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணிய வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்க்ல ரெப்பி இதை வந்து ஒரு செம்புல வந்து அந்த தண்ணியை பிடிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 to 4 டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சி பற்றினா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்பலாம். இந்த நேரத்தில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், ஒருத்தர் வந்து அவரோட மனநிலையை, அதாவது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாங்க மேம்?
2: பொதுவாக மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் மனநலத்தோடு இருக்கணும்னா சில விஷயங்களை பின்பற்றணும். அதை இங்கே நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. அதாவது ஒரு வாகனத்துக்கு எப்படி வந்து நம்ம பெட்ரோலை போட்டால் தான் அந்த வாகனம் சிறப்பான முறையில் இறங்க முடியும். பெட்ரோல் இல்லாத வாகனம் இயங்கவே முடியாது, அதை ஓட்டவே முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி உடம்புன்றது ஒரு மிஷின் மாதிரி தான். அதில் வந்து ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் அந்த வாயின் வழியாக நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த உணவு உள்ளே போய் நல்ல விதமான செயல்களை செய்ய தோணும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாகுது. அதே மாதிரி உடம்புக்குள்ளே தாங்க இந்த திங்கிங், இந்த யோசனையெல்லாம் சொல்கிறோம், அதனுடைய வேலை இதெல்லாம் யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா மூளை தானே இல்லைங்களா? மூளைக்கும் அந்த சத்து போகுது. அப்போ மூளையை தான் சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாத்துக்கும் காரணம் மூளை தான். அப்போ மூளையும் இந்த நல்ல உணவை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம நல்ல வகையில் சிந்திக்க முடியும். நிறைய பேர் கேட்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்படிங்க நல்ல மாதிரி இருக்கலாம்னா, சிந்திக்கிற வேலையெல்லாம் என்ன செய்யுது? நம்ம உடம்புல இருக்க மூளை, அதுவும் ஒரு உறுப்பு தானே. அப்போ உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும், வேக வைத்த காய்கறிகள் உணவுகள் நிறைய எடுத்துக்கணும், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். 2வது பார்த்திங்கன்னா உறக்கம், நல்ல உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல உறக்கம் ஒரு மருந்துக்கு சமம், ஒரு உணவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் மிக மிக அவசியம். ஆனால் இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் எல்லாம் இந்த கைபேசிக்கு வந்து கைபேசி அந்த நேரத்தை திருடுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து தூங்கா இரவுகளோடு தான், நம்ம அனைவருமே 95% பேர் நம்ம ஒழுங்காக தூங்குறதில்ல. மொபைல் வந்ததுலேருந்து எல்லாரும் 12 மணி 1 மணி வரையும் அந்த கைபேசியோடு எல்லாம் முட்டி மோதி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்களே தவிர ஆரோக்கியமான தூக்கத்தை இழந்துட்டுருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா உறங்கி எழுந்தாலே அடுத்த நாள் உங்களால் ஆரோக்கியமாக செயல்பட முடியும்.
1: கண்டிப்பாங்க மேம், இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம் உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி போட்டுருனேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. மனநலன் பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதாவது ஏழில் ஒருத்தரை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மயக்கிறேன், பெண்களில் 3 பேர்த்தில் ஒருத்தரை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மயக்கிறேனுங்க. பொதுவாகவே இந்த மைக்ரேன் அப்படின்ற பாதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 30 வயதுக்குள்ளார ஒருத்தருக்கு வந்து ஆரம்பிச்சிருங்க. எதனால் வருது அப்படின்னா ஒரு அழுத்தம் அவங்க வேலை மூலயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயே வந்திருக்கலாம். அதுவும் குறிப்பாக ஒரு வேளை ஒரு 50+ வயதுக்கு மேலே வந்தால் அந்த தலைவலிக்கு வந்து வேறு நிறைய காரணங்களும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதற்கப்புறம் இரத்த குழாய்கள் சில வேதியியல் கடத்திகளால் பாதிக்கப்படும் போது அது தலைவலி போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துங்க. மைக்ரேன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரம்பரை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக வந்திருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு வந்து மைக்ரேன் இருந்தது. அதாவது மைக்ரேன் அப்படின்னா ஒற்றை தலைவலி, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா பிள்ளைகளுக்கும் வந்தால் வரலாம். 5ல் ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் மைக்ரேன், அதாவது வார கடைசியில் ஏற்படுற தலைவலி வந்து வருங்க. இந்த பாதிப்புகள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியான காரணங்கள் யாருக்குமே வந்து தெரியாது. பரபரப்பான வேலை, ரொம்ப அதிகப்படியான வேலைப்பளு, இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு காரணங்களாக இருக்கலாங்க. வார இறுதியில் இந்த இரண்டும் கம்மியாகிறதுனால, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த வேலைப்பளு அப்படின்றதும் கம்மியாயிரும். இந்த வீக்கெண்ட் வந்துச்சுன்னா அந்த பரபரப்பான வேலை அப்படின்றதும் கம்மியாயிரும். இதனால் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் வந்து தலைவலியை வந்து தூண்டுதுங்க. வேலை நாட்களில் அதிகமாக காஃபி குடிக்கிறவங்க வார இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்குவாங்க. ரத்தத்தில் கஃபைன் அளவு வந்து குறையிறதுனாலையும் தலைவலி வந்து வரலாம். அதே மாதிரி வார இறுதியில் அதிக ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் தலைவலி வந்து வரலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஸ், அதே மாதிரி அதிகமான மக்கள் இருக்கிற இடம், அந்த இடங்களுக்கு போகும்போதும் தலைவலி வந்து வரலாம். பொதுவாக அந்த பார்ட்டிஸில் சவுண்ட்ஸ் வந்து, இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நிறைய பார்ட்டிஸ்க்கு வந்து போவாங்க. அப்போ அந்த ஸ்பீக்கர் சவுண்டுனாலையும் அந்த ஒலி லைட்ஸ்னால டிஃப்ரெண்ட் லைட்ஸ்னாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரகாசமான ஒளியினாலையும் தலைவலி வந்து வரலாங்க. அதனால் இப்போ இந்த வீக்கெண்ட் டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து போவாங்க. அதனால் அந்த வீக்கெண்டில் அந்த தலைவலி வந்து வருதுங்க. அதுதான் வீக்கெண்ட் மைக்ரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தலைவலிக்கான முக்கியமான ரீசன், நம்ம வார நாட்களில் இருந்த மாதிரியே அந்த வீக்கெண்ட்லேயும் வார இறுதி நாள்லேயும் இருந்தோம் அப்படின்னா இந்த தலைவலி வந்து வராதுங்க. நம்ம ஃபாலோ பண்ணுற உணவு முறையாக இருக்கலாம், நம்மளோட டைமிங், எப்படி நம்ம வந்து எந்திரிக்கிறோம், இரவு உறங்குறோம், இது எல்லாம் வார நாட்கள் மாதிரியே இருந்தால் அந்த தலைவலி வந்து நம்ம வராதுங்க. இது வந்து சரியாக நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த தலைவலியை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். மைக்ரேன் அப்படின்ற ஒற்றை தலைவலியை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம். என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம். என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. அவருக்கு இதை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப, பழங்கால உணவுகளில் நம்ம தாத்தா பாட்டிகள் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த பழங்கால உணவுகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பற்றியும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றியும் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நீண்ட ஆயுளோடையும் இளமையோடும் வாழ்ந்ததுக்கு காரணம் அவங்க ஃபாலோ பண்ண உணவு முறைகள், ரசாயனம் இல்லாத உணவுகள், செயற்கை நிறமிகள் பயன்படுத்தப்படாத உணவுகள், பதப்படுத்தப்படாத உணவுகள், இயற்கையான பழங்கள் காய்கறிகள் அவங்க வந்து சாப்பிட்டதுனால, கீரைகள் அதிகமாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி வரைக்குமே அவங்களாம் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, முத்துநாயகம்பட்டியிலேருந்து மானு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி, நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றி சொல்லுங்கள் பாட்டி.
7: சரங்கு வரும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த என்னமோ ரத்த கோலங்கட்டின்னு கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வச்சு வேவிச்சு அப்படியே கைகள்லாம் இந்த கொப்பளம் கொப்பளம் தோத்தோடு கொப்பளம் சோறு அள்ளி தெங்க முடியாது. அந்த மாதிரி கை கால் கையத்தான் ஒரு மேலியில் வராது, இதோட காலில் தான் அந்த மாதிரி நோலாம் அப்போலாம் இருந்துச்சு. இப்போலாம் அந்த சரங்கிற சம்மாச்சாரமே இல்லை, அப்போலாம் அம்மா வாக்கும்.
6: கண்டிப்பாக பாட்டி, பாட்டி தொடர்ச்சியாக அந்த அம்மா தான் வந்து அதிகமாக வந்து போடும், அது குறிப்பாக வேகாலத்தில் அதிகமாக வந்து அம்மா போடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அம்மா போட்டால் எந்த மாதிரியான ஒரு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: அம்மையா, அம்மா போட்டால் வேப்ப மத்திரி தம்பா, வேப்ப மத்திரி தான் அது வந்து அதுக்கு வைத்து அத்தான் உடம்புக்கு வச்சு மஞ்சள் வச்சு அரைச்சி தண்ணி மேலே பூச்சி அதை தண்ணி ஊற்றுவாங்க. அது அம்மா வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, அது மண்ணக்கட்டி மாதிரி ஆகி வரும். தாத்தா சோடு கண்ணு அப்படியே கண்ணே தெரியாதுப்பா, உனக்கெல்லாம் ரெண்டு போகம் வந்துக்குது, எதுவுமே பண்ண முடியாதுரா, தண்ணியே குடிக்க முடியாது, அப்படி இத்தா சோடு வந்துடும். அப்படியே அப்பா அது மாதிரி நோலாம் பார்க்க முடியாதா, அது எங்கள் பேராண்டி கூட வந்துச்சு. இப்போ பக்கம்மா கம்மஞ்சோறு குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், அந்த அது கூலிங்கு கூலிங்கு என்னென்னாக்குது அதெல்லாம் குடிக்கலாம். கம்மஞ்சோறு இளநி மோர் அத்தான் சாப்பிடுவாங்க, உப்பு போடாத இட்லி திம்பாங்க, அப்போலாம் அம்மா வாத்துக்கிட்டான்.
6: கண்டிப்பாங்க பாட்டி, இன்னைக்கு மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒருத்தருக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ நேரம் தூங்கணும், அது அவங்களோட ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பற்றி நாங்கள் பேச போகிறோம். சிடிசி அவங்களுடைய பரிந்துரைப்படி 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தினமும் குறைந்தது 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. குறிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. உடனே தூங்கிடுவேன், தூங்கினதுக்கப்புறம் அது ஒன்றுமே தெரியாது, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கமல்ஹாசன் சார். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூங்கும்போது பிரச்சனையோட ஒரு மன அழுத்தத்தோடு தூங்குகிறோம் அப்படின்னா, நல்லா தூங்கி எந்திரிக்கும்போது அந்த ஒரு வருத்தம் அதெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது. அதுதான் ஒரு சிறந்த மெடிடேஷன் கூட அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப உயர்ந்த ஆன்மீகவாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகத்தோட வளர்ச்சிக்கே தூக்கம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பதிவுகள்லாம் வந்து தூக்கம் நம்ம அதிகமாக தூங்கும்போது அது மூலிமா வந்து அதெல்லாம் வந்து டிலீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. நம்ம உடலும் மனமும் சரியாக வந்து செயல்படணும் அப்படின்னா, குறைந்தது 7 மணி நேரம், அதிகபட்சமாக நம்ம வந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். அதுக்கு மேலே 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தூங்கணும் அப்படின்னு வந்து இல்லைங்க, அந்த அளவுக்கு தூங்கினா போதும். அதை விட நம்ம குறைவாக தூங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாதிக்கப்படும், அன்றாட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். தூக்கமின்மை, அல்சைமர், மறதி நோயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆழ்ந்து தூங்கும்போது மூளையில் இருக்கக்கூடிய அமிலாய்ட் பீட்டா அப்படின்ற நச்சு புரத கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுங்க. தொடர்ந்து குறைவாக தூங்கும்போது இந்த நச்சுகள் வந்து வெளியேறாமல் மூளையில் தங்கி பிளாக்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இதை பிற்காலத்தில் அல்சைமர், அதுக்கப்புறம் நினைவாற்றல் இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி குறுகிய கால பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா, நம்ம தூங்காதனால வரக்கூடிய பாதிப்புகள், கவனிக்கிற திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குறைவான ஆற்றல் வந்து இருக்கும், நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், அடிக்கடி ரொம்ப டிப்ரெஷர்டாகவும் வந்து இருக்கும். ஸோ நல்லா தூங்கினா இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் நாளைக்கு. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாபனர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
2: ಈ ಟ್ರ್ಯಾಕ್ ಬಾಯ್ಸ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಉರ್ದಿದೆ

கேட்க மக்களே, அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில துவாக்கிறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து துவாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில ஸ்மார்ட் போன்ல தான் பண்ண முடியும். அதுவும் முக்கியமா ஓப்போ ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த போன்ல தான் பண்ண முடியும். ஓப்போ ரியல்மியில் இருக்கக்கூடிய ஒரு செமையான சின்ன ட்ரிக் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுறது. ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன தான் பல வகையான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும், இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் பிராண்டியே தனித்துவமாக காட்டுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் ஆப் ட்ராயர்னு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கீழே தள்ளுனீங்கன்னா எல்லா ஆப்புமே இருக்கும். உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா ஆப்புமே அந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஆப் ட்ராயர்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணாமல் ஹோம் ஸ்க்ரீன்லேயே நமக்கு தேவையான ஆப்லாம் வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இப்போ நிறையா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஓப்போ மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 10 ஆப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ஆப்பையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த 10 ஆப்பையும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நவுத்துறீங்களோ அங்கெங்கெல்லாம் அங்கே விரல் கூடவே வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எதுக்காகனா, இப்போ நம்ம 2-3 ஹோம் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஆப்பை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொன்றா எடுத்து நவுத்தி நவுத்தி வைப்போம். ஆனால் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எல்லா ஆப்பையுமே ஒரே டைம்லேயே உங்களால் டக்குன்னு நவுத்தி வேற ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஐஃபோனில் கூட இல்லை, ஆனால் ஓப்போ ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்னேக் லேடர் கேம்லாம் விளாடுவில்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி

0: வாரத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குருவில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான மார்க்கெட்டில் புதுசு அப்படியே தான் சொல்ல போகிறேன். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ஸ்மார்ட் போன். நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பட்ஜெட் 23,000 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த போனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவோல இருந்து வந்திருக்கக்கூடிய விவோ T5X அப்படிங்கிற மொபைல் தான். விவோ டி சீரீஸ்ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய T5X அப்படிங்கிற மொபைல் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் என் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான செமையான மொபைலுங்க. விவோவில் நிறையா

மொபைல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது ஒரு மிட் ரேஞ்சு இல்லைன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல்னு கூட சொல்லலாம். இந்த மொபைலோட டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப்பில் வந்துருக்கு. இந்த மொபைலில் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 6GB ரேம் 8GB ரேம்னு ரெண்டு வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் மீடியா டெக் டைமென்சிட்டி 7400 டர்போ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ஒரு மிட் ரேஞ்ச் கேமு, ஒரு டீசெண்டான கேமு, ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் டூயல் சிம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நானோ சிம் தான், 5G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் IP68 அண்ட் 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பின்னாடி கொடுத்துருக்க ரெண்டு கேமராவில் மெயின் கேமரா வந்து 50MP இருக்குது. இதோட உங்களுக்கு 4K 30fps நீங்கள் வீடியோவும் எடுத்துக்க முடியும். LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமராவில் 32MP கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் 4K 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இது ஆல்ஜின் வைஸ் 6 அப்டேட்டோட வருது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 வருது. நீங்கள் வந்து ஆல்ஜின் வைஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதை தாண்டி இந்த மொபைலில் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 7200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 44W வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 50% வந்து 43 நிமிஷத்தில் ஏறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது, பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது. நீங்கள் வாங்கினா அந்த மொபைல் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை 22999 ரூபாயாக இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 6GB ரேம் அந்த வேரியன்ட்டு. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஒரு டைம் ஆன்லைனில் ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட பாடல் கேட்டுவாங்க மக்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம எப்படி நம்மளை தற்காத்து கொள்றது அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி திக்குறு நிகழ்ச்சியில நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வணக்கம் சார்.
1: சார், இப்போ ஆன்லைனில் நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கக்கூடிய காலம் தான் இது. நம்மலாம் முன்னெல்லாம் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் வச்சுருப்போம். இப்போ நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே நிறைய பேஜஸ்லாம் வச்சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை எல்லா அக்கௌண்ட்டையுமே எப்படி சார் ப்ரொடெக்ட் பண்ணுறது?
2: ஃபர்ஸ்ட் யூஸ் வைரஸ் டோட்டல்னு ஒரு வெப்சைட் ப்ரோ, ஓகேங்களா? இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, வைரஸ் டோட்டல் இஸ் ஒன் ஆஃப் த வெப்சைட். நீங்க அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, லைக் ஒரு ஜிமெயில் இருக்கு, உங்ககிட்ட ஒரு இது இருக்குன்னா, அது நீங்க யூஆர்எல் இருக்கு அப்படின்னா, அதை போய் அந்த அக்கௌண்ட்ல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேக்ல இருக்கா இல்ல உங்க அக்கௌண்ட் நீங்க வந்து பாதுகாத்துக்கணுமான்ற கான்செப்ட் அது உங்களுக்கு சொல்லிடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூஆர் யூசிங் அ ஜிமெயில் அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மஸ்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். அதை தாண்டி டோன்ட் யூஸ் கண்டினியூ வித் கூகுள். கண்டினியூ வித் கூகுள் மட்டும் எதுக்குமே கொடுக்காதீங்க வெப் ப்ரௌசர்ல. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா, நானுமே பாஸ்வேர்ட் சம்டைம்ஸ் மறப்பேன், ஓகேங்களா? சம்டைம்ஸ் எனக்குமே பாஸ்வேர்ட் ஒரு ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது நிறைய ஐடிஸ் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்குமே மறக்கும் பாஸ்வேர்ட்லாம். நீங்க ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீவா உங்க பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து டோன்ட் கண்டினியூ வித் கூகுள், அதை கொடுக்காதீங்க.
1: ரொம்ப எளிமையா சின்ன சின்ன கான்செப்டை சொல்லி எப்படி எப்படிலாம் நம்ம அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. நம்ம அக்கௌண்ட் மக்களே எப்படி எப்படிலாம் நாம ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ் வச்சு நீங்க ஈஸியா பண்ணிக்க முடியும். இதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், யாருமே அலட்சியமா ஆடாதீங்க சரிங்களா?
0: இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வந்து கலந்துகிட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யார் அவருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் டெக்குரு நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

97.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைல் போன் பத்தினது தான். மொபைல் போனுக்கு நம்ம என்னதான் பல வகையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் சொன்னாலும் இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப நாள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாயிடும். அது என்னன்னா இப்போ நம்ம வந்து மொபைல் வாங்கினதுக்கப்புறம் பேட்டரி மெயின்டைன் பண்ணுறது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் இருந்தாலும் நம்ம வந்து மொபைல் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல டெம்பர் கிளாஸோ இல்லை ஸ்க்ராச் கார்டோ வாங்கி போடலான்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பேக் கவர் ஒன்று போட்டுருவோம். இந்த மாதிரி டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் போடுறது அதோட தரத்தையே வந்து உங்களோட ஃபோன் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது முடிவு பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் போடாமல் மார்க்கெட்லேயே கொஞ்சம் நல்ல ஒரு மோசமான குவாலிட்டியில் இருக்க ஒரு கிளாஸ் வாங்கி ஓட்டுறீங்க இல்லை ஸ்க்ராச் கார்டு வாங்கி ஓட்டுறீங்க அப்படின்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக அது வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அது டேமேஜ் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில டைம் உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனுமே டேமேஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல தரம் குறைவான ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கி ஒட்டுவீங்க, அதில் ஒரு கிராக் வந்துருக்கும், நடுவில் ஒரு விரிசல் விட்டுருக்கும், அந்த விரிசலை கூட கவனிக்காமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதை நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த விரிசல் வந்து டெம்பர் கிளாஸில் மட்டும் விழுந்திருக்கா இல்லை உங்களோட டிஸ்பிளேவிலையும் விழுந்திருக்கா, உங்களோட மொபைல் ஸ்க்ரீன்லேயும் விழுந்திருக்கான்ட்டு. அதனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு போடக்கூடிய அந்த டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்ஷன், இது ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனையுமே ஒரு நல்ல ஒரு கம்பெனி பிராண்டடாக வாங்கி போடுங்க. நல்ல தரமான ஒரு டெம்பர் கிளாஸாக வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது ஃபேன்சியான பேக் கவர் வாங்கணும், நல்ல ஒரு அழகான பேக் கவராக வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஃபோனுக்கான நம்ம சேஃப்டியை நம்ம விட்டு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு பேக் கவர் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை முதல்ல பாதுகாக்குமா, அது கீழே விழுந்தா ஓரளவுக்காவது அந்த கவர் வந்து நம்ம ஃபோனுக்கு அடிபடாமல் பார்த்துக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். அதுக்குன்னு ஃபோன் வாங்கி கவர் போட்டு கீழே போட்டு பார்க்கணும்னு சொல்லலை, உங்களுக்கே அந்த கவரோட தரம் தெரியும். பார்த்த உடனே எப்படி ஓகே இது தாங்கும் தாங்காது அப்படிங்கிறது, நல்ல ஒரு மொத்தமான கவராக வாங்கி போடுங்க. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் வேண்டாம். நிறைய பேர் வந்து நல்ல அழகான கவராக இருக்குன்ட்டு பிளாஸ்டிக் கவர் போடுவாங்க, அது ஃபோன் ஃபுல்லாக கூட அது கவர் பண்ணியிருக்காது, அந்த பேக் கவர் சைடில் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கும். அப்படிலாம் நீங்கள் போடுறப்ப உங்கள் ஃபோன் கண்டிப்பாக கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல ஒரு சிலிக்கான் கவரோ வேறு ஏதாவது நல்ல தரமான கவராக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அழகாக இருக்காங்கிறத விட ஃபோனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய நினைவுகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ

சூப்பரா வாவ் சூப்பர் இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டம்

வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் செம்ம பேசுபொருளா போயிட்டு இருக்கேன், செம்ம ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு, பயங்கர பேசுபொருளா போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேச போறோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். டே பரமா நீயுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்குங்க. இப்போ நமக்கே வந்து தெரியும் இந்த கோல்டு ரேட்டு, பெட்ரோல் ரேட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் போன்ஸ்க்கான ரேட்டு, எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ்க்கான ரேட்லாம் எந்த அளவுக்கு பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். சரி, அந்த ரேட்டு தான் ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் இவங்களுமா அப்படின்ற மாதிரி இந்த சிம் கார்டு நிறுவனங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க அவங்களோட அந்த ரீசார்ஜ்க்கான கட்டணத்தை மறுபடியும் 15% வரைக்கும் உயர்த்துறதுக்கான பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்க ரேட்லாம் ஏற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. போகிற போக்க பார்த்தா ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னே நம்ம தனியாக வேலைகள்லாம் போகணும் போல். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் மறந்து போன விளையாட்டுகள்னால் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம கேட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள்னா என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கேன். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
4: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.

0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகேங்க. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுங்களா?
1: மறந்து போன விளையாட்டுக்கள்.
0: ஆமா ஆமா,
1: பேசலாமா?
0: பேசுங்க பேசுங்க. ஹலோ
1: ஹலோ, வரேன் வரேன்.
0: ஓகே ஓகே.
1: விளையாட்டுக்களையே மறந்துட்டமே, விளையாட்டே இல்லையே. கம்ப்யூட்டர்ல தானே பாத்துட்டு இருக்கிறோம் விளையாட்ட.
0: ஓபா, எல்லாமே
1: நாம விளையாடுற விளையாட்டு எக்ஸசைஸ் விளையாட்டே போயிடுச்சே.
0: ஆமா ஆமா பாட்டி, நானுமே அதை ஃபீல் பண்றேன். இப்ப எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல தான் அதிகமா விளையாடுறாங்க.
1: எல்லாமே ஆன்லைன் விளையாட்டு தான் விளையாடுறாங்க. நம்ம எக்ஸசைஸ் விளையாட்டே போயிடுச்சு.
0: ஓகே ஓகே பாட்டி,
1: சொல்ல போனா நம்ம சின்ன பிள்ளைகள்ல என்னென்ன குழந்தையா இருக்கும் போது அந்த சுத்தி சுத்தி விளையாட்டு, அப்புறம் இந்த இது கண்ணாம்பூச்சி விளையாட்டு, பிசால பிசு விளையாட்டு, அப்புறம் அந்த கோழி குண்டு சீத்தரிக்கிற விளையாட்டு, குதிரை விளையாட்டு, குச்சி விளையாட்டு, இதெல்லாம் விளையாடுறோமா? நம்ம விளையாடுறதே இல்ல, அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. கம்ப்யூட்டர்ல புதுக்கிட்டு அதுலதான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஒழிய நம்ம உடற்பயிற்சி விளையாட்டே போயிடுச்சு. அந்த காலத்துல ஜில்லு விளையாட்டுன்னு ஒரு ஜில்லு விளையாட்டு இருக்குது. ஒரு குழி பறிச்சு அதுல ஒரு உரண்ட கல்லை வச்சு ஒரு தப்ப கல்லாம் இந்த ஜில்லி அடிப்பாங்க. ரொம்ப தூரம் வரைக்குமே அடிப்பாங்க. இந்த கால் முட்டி போட்டு கால் பந்தல அடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி.
0: ஆமா ஆமா,
1: விளையாட்டா இன்னைக்கு நினைக்க தோணுது. அதெல்லாம்
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி,
1: உடற்பயிற்சி விளையாட்டே போயிருச்சு. அதே போல நொண்டி விளையாட்டு, நொண்டியில இருக்கும் போது அப்படி எப்படியாப்பட்ட உடற்பயிற்சி, அதெல்லாம் போயிருச்சு. அஞ்சாசரம், பொட்டிக்கரம், இதெல்லாம் நாங்க விளையாண்ட விளையாட்டு சாமி. நான் விளையாண்ட விளையாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ.
0: ஓகே ஓகே பாட்டி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு இத்தனை விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா,
0: ரொம்ப
1: விளையாட்டுல இந்த ஒரு பொட்டு கடையில போய் அந்த சீட்டெல்லாம் சிகரெட் எல்லாம் குடுத்துட்டு சீட்டு போடுவாங்க பாருங்க. அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்க தானே, போய் பொறுக்கி போட்டு பேக்கிங் ஷோ, பேக்கிங் ஷோ வந்து 100, சார்மினார் வந்து 200, நடுவுல வச்சு ஒரு கிட்னி வச்சு அடிப்போம் பாரு. வெளியில ஓடும், வெளியில ஓடிச்சுன்னா அந்த அடிச்சவங்க பொறுக்கிக்கலாம். அப்படியெல்லாம் விளையாட்டு எல்லாம் இருக்குதுப்பா.
0: அதெல்லாம்
1: விளையாண்டு கிள்ளி தாண்டல் விளையாட்டு, கிள்ளி தாண்டல் ரொம்ப தூரம் அடிச்சுட்டு போவோம். அப்புறம் அவன் அவுக்கானவன் அங்க இருந்து தூக்கிட்டு வரணும், நொண்டி அடிச்சுட்டு வரணும்.
0: அப்போ
1: அவன வந்து எங்க வீட்டு நாய் எலும்ப தூக்கிட்டு போகுது, கல்லாலாம் காய் நொண்டியா போச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு விளையாடுவோம்.
0: இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே விளையாடுவீங்களா?
1: ஆமா, பாட்டு நல்லா பாட்டு.
0: ஓகே ஓகே பாட்டி.
1: பந்தரத்துல கோழி குண்டுல அஞ்சரை கொஞ்சம் அறுபத்தெட்டாவது, ஏழு பக்கம் எட்டாச்சி கோட்டை, தொம்பரை பேட்டை, தொஸ்குட்டி ராஜான்ட்டு அந்த பத்தாவது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம்
0: நீங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. திருப்பி அந்த நினைவுகளுக்கே கூட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி பாட்டி.
1: ஆமா ஆமா, இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி பாட்டி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி சாமி,
0: நன்றி நன்றி பாட்டி. இப்போ நம்ம ருக்மணி பாட்டி வந்துட்டு மறந்து போன விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கலாம் சொல்ல சொல்ல அப்படி கேட்க

போது அந்த காலத்து நினைவுகளுக்கே போயிட்டு வந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ இப்போ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் நாம் மறந்து போன விளையாட்டுகள்னால் என்னென்ன அப்படின்றத நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: ஆனா என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா.

0: இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம்.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஐயா நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல செம்ம பேச பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நமக்கே தெரியும் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு இப்போ பயங்கர பூம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். எங்க பார்த்தாலும் ஏஐ, எதுலையும் ஏஐ அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இந்த நிலையில இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ரோபோ. அந்த ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது மனுஷங்களாம் ரோபோ மனுஷங்களாம் கார் தயாரிக்கிறாங்களே அந்த மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரியே ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஏற்ற மாதிரி கார்லாம் வந்து தயாரிக்குமா? இப்போது மனுஷங்களாம் கார் தயாரிக்கும் போது ரொம்ப டைம் ஆகும்ல, ஆனால் இந்த ரோபோ அந்த மாதிரி கார்லாம் தயாரிக்கும் போது டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஸோ இது மூலமா நிறைய ப்ரொடக்ஷன்ஸை எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஏஐ ரோபோ டெக்னாலஜி அப்படின்றது இன்னும் பயங்கர பூமில் போயிட்டு இருக்கு. சைனாவில் ஒரு புதிய ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ யாராவது குளிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம போய் டேரெக்டாக அந்த மிஷின்குள்ள உட்காந்துக்கிட்டோம்னா நம்மளை குளிப்பாக்கிட்டு காய வச்சு அப்படியே வந்து வெளியே தள்ளி விட்ருவோம். இந்த மாதிரியான டெக்னாலஜியும் வந்து வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ நாளாக நாளாக ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர பூமில் போயிட்டுருக்கு, சமயம் வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் வந்துட்டு இந்த டெக்னாலஜி ஏஐ ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்லேயே அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்குது. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெக் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியும். இந்த நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் டெக் குரு நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பாகும். இதில் உங்களுக்காக நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக அப்படியே சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது இருக்கிற இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் மறந்து போன விளையாட்டுகள்னால் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
6: வயசுலேருந்து அவனா எனக்கு உசுறு

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள்னா என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ யார் அவர், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்னா உங்க பேரு, ஊர், எங்க இருந்து கால் பண்றீங்க?
7: என்ன
6: தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுங்களா?
7: விளையாடுறது
6: விளையாடுவீங்க?
7: நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த குழந்தையோடைய அவங்களுக்கு மொபைல் கொடுத்து அவங்களுடைய திறமையெல்லாம் அந்த மொபைலுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க.
6: மொபைலுக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சுட்டாங்க, அவங்க திறமையை வந்து வெளிக்காட்ட விடல.
7: அவர் பவுலர் பவுலர் பவுலிங் போடும்போது அவருடைய கால் கால் நரம்புல இருந்து மேல தலை உச்சி வரைக்கும் ஒரே ப்ராசஸ், ஒரே டைம்ல ஒரே மாதிரி வேலை செஞ்சாதான் அந்த பால் வந்து ஃபுல் லென்த்ல குட்ட முடியும்.
6: ஓகே ஓகேண்ணா.
7: ஓ, அது மாதிரியான சில விஷயங்களை ஒவ்வொரு விளையாட்டுல இப்ப கில்லி அடிக்கிறோம், குச்சியில தட்டி கரெக்டா அடிச்சாதான் நம்மளுடைய பார்வை கேம் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த கில்லி அடிக்க முடியும், எல்லாம் மிஸ் ஆயிடும்.
6: சூப்பர் சூப்பர்.
7: இப்போ ஆபி மணியாபி விளையாடுறோம், சின்ன வயசுல ஆபியும் தாண்டி இருந்தாதான் லாங் ஜாப்ல எகர முடியும்.
6: ஓகே,
7: சோ அது மாதிரி பிசிக்கலா நிறைய நமக்கு அது சப்போர்ட் பண்ணும்.
6: கண்டிப்பா கண்டிப்பா.
7: நம்ம வந்து நம்ம பாத்துக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் அதுல விளையாட்டுல மட்டும்தான் இருக்கு.
6: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்பவே சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு
7: ஓகே, தேங்க்யூ
6: தேங்க்யூ தேங்க்யூண்ணா.
7: தேங்க்யூ சார்.
6: ஓமலூர்ல இருந்து நம்ம திருநாவுக்கர் சண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, அவரும் மறந்து போன விளையாட்டுகள்லாம் நிறையவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த டயர் விளையாடுறது, நொண்டி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் நிறைய பேர் விளையாடுறது இல்லை அப்படின்ற காரணத்தையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம திருநாவுக்கர் சண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்ன, எதை சொல்வீங்க அப்படின்றத. ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மறந்து போன விளையாட்டுகள்னா என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் தம்பி. குறைகள் சீலன் கஸ்தூரி பேசுறேன்.
3: கஸ்தூரினா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
3: ஓகே ஓகே.
4: நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கறேனா?
4: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க, விளையாட்டு அப்படினா நாங்கெல்லாம் விளையாண்ட விளையாட்டுகள்ல பத்தில ஒரு பங்கு கூட இப்பவள யாரும் விளையாடறதில்லைங்க.
3: ஆமா ஆமா. நான்
4: என்ன விளையாட்டு அப்படின்னாவே இப்ப இப்ப குழந்தைகளுக்கு என்னன்னு தெரியாதுங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல வந்து டிவி வந்தது, அந்த டிவிய பாத்துக்கிட்டு விளையாட்ட மறந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆச்சுங்க அப்படின்னா, பூரா மொபைல். வீட்டுக்கு வந்தா குழந்தைகள் இப்ப வீட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அது சும்மா ஏதாவது ஒண்ணு கேட்டது அப்படின்னா உடனே மொபைல கையில கொடுத்து கம்முனு போய்க்குவாரு அப்படின்றாங்க. அதை பாத்துக்கிட்டே அது உட்காந்துக்குதுங்க. அப்புறம் பழைய விளையாட்டுலாம் எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் விளையாடும் போது குண்டு விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், பில்லுக்குச்சி விளையாடுவோங்க.
3: பில்லுக்குச்சி அப்படின்னா?
4: அதாவது பில்லுக்குச்சின்னா ஒரு ஒரு முக்கால் அடி, ஒரு அடி நெடுக்க ஒரு குச்சிங்க, ஒரு குச்சி வந்து ஒரு 3 அடி எடுக்கும். அது வந்து கொஞ்சம் லேசா குழி பறிச்சு ஒரு 4 பேர் அந்த குழி பறிச்சு அந்த குழியில அந்த சின்ன குச்சியை வச்சு இந்த பெரிய குச்சியில எண்டி விடுறது.
3: ஓகே ஓகேண்ணா.
4: சுத்தி வட்டமா ஒரு கரம் போட்டு நல்ல பெருசா, அது அங்க ஒரு பையன் பிடிக்கிறது. அது பிடிச்சிட்டாரு அப்படின்னா இந்த 80 நாள் அவுட்டு.
3: ஓகே ஓகேண்ணா.
4: அப்புறம் பிடிக்கல அப்படின்னா அவரு மறுபடியும் அந்த குச்சியை எடுத்து அங்கிருந்து வீசுவாரு.
3: ஓகேண்ணா.
4: வீசுனா வந்து இந்த கரத்துக்குள்ள உள்ள விழுந்துட்டு அப்படின்னா இங்க எந்த விட்டவர் அவுட்டு.
3: ஓகே ஓகே.
4: அப்படி எல்லாம் ரொம்ப சூப்பரா விளையாடுவோங்க. அப்புறம் அந்த 2 விஷம் 3 விஷம் அந்த மாதிரி விளையாண்டு அதுல ஒரு 10 பாயிண்ட் எடுத்து அப்படின்னா அந்த குச்சி அடிக்க விடுறது.
3: ஓகே ஓகேண்ணா.
4: 3 தடவை அடிக்கிறோங்க. 3 தடவை அடிக்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் போகுதோ அங்கிருந்து மூச்சு அடக்கி அங்கிருந்து அந்த குச்சி கொடுத்து வந்து இங்க அந்த வளத்துக்குள்ள போடுறது, போட்டு வெட்டி.
3: சூப்பர் சூப்பர்ண்ணா.
4: இப்படி எல்லாம் விளையாடுங்க. பம்பரம் விளையாடுவோங்க. 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு செட்டை வச்சு அதை எழுத்துறது. மறுபடியும் அந்த தோட்டு போனவங்க வந்து கட்டை உள்ள வச்சா அதை இன்னொருத்த வெட்டி எழுந்தவங்க எழுப்படுறது. இப்படி எல்லாம் நல்லா விளையாடுவோங்க.
3: சூப்பர் சூப்பர். நான் பம்பர் விளையாட்டுலாம் இப்பயும் விளையாடுறதுல யாரும்

0: எனக்கு தெரிஞ்சு
1: விளையாட்டு
0: சொல்லுவீங்க.
1: எனக்கு பிடிச்ச விளையாட்டு அந்த அந்த எண்டு வச்சு பில்லு குச்சி தானுங்க.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
1: வெகு வெகு வேகமா எண்டி விடுவனுங்க. சாமானியத்துல யாரும் குச்சி பிடிக்க முடியாது அந்த மாதிரி எண்டி விடுவனுங்க.
0: ஓகே ஓகே. அதெல்லாம் கேட்கும் போது
1: இப்ப இப்ப இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் யாருக்குன்னு ஒன்றும் தெரியறது இல்லைங்க. இப்ப எல்லாம் அந்த விளையாட்டுக்கே வர்றதில்லை யாருமே.
0: ஓகே ஓகேண்ணா. இப்ப வந்துட்டு எல்லாம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மொபைல் போன் பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க.
1: அந்த டிவி மொபைலோட வந்து அதுக்குள்ளேயே அடக்கமாயிடுறாங்க. மறுபடியும் வெளியில வந்து எந்த விளையாட்டும் விளையாடுறது இல்லைங்க. ஏதாவது பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் மைதானத்தில் கூட்டிட்டு போய் ஏதாவது விளையாட்டு காட்டினாத்தியா.
0: ஓகே ஓகேண்ணா.
1: நாங்கெல்லாம் கால் பண்ணி விளையாடுவோங்க. பெரிய மைதானம் இருக்கு எங்க ஊர்ல, வந்து அதுல போய் கால் பண்ணி விளையாடுவோங்கண்ணா. மூன்றைன்னா ஆசிரியர் விட்டுருவாரு, அவர் வந்து கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் விளையாட சொல்லுவாருங்க. அப்படி எல்லாம்
0: நீங்க சொல்றத பார்த்தா நல்லா ஓடி ஆடி விளையாண்டாதான் உடம்புக்கு நல்ல வலு.
1: ஆமாங்க, ஓடி ஆடி நல்லா விளையாண்டாங்க. டாக்டர்களே என்ன சொல்றாங்க, குழந்தைகள் நல்லா மணல்ல விளையாட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா ஆமாண்ணா. ரொம்ப
1: நல்லா விளையாட்டு கொண்ட பிறகு சாயந்தரம் 7 மணிக்கு நல்லா குளிச்சு விட்டு சாப்பிட்டு படுத்து முடியும், நல்லா ஆரோக்கியமா தூங்குங்க.
0: இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவர் மறந்து போன விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்கவே அவ்வளவு சூப்பரா அருமையா இருந்தது. ஸோ நம்ம திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர அருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனுச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களா வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து

மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும், கடந்த ஒரு வாரமாக இல்லைன்னா வந்துட்டு ஒரு 4-5 நாளாக சேலத்தில் கிளைமேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சில்லுன்னு வந்திருக்கு, பயங்கர சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேலத்தில் தான் இருக்கிறோமா இல்லை ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான டவுட்டும் வந்திருக்கு. சாயங்காலம் ஆனால் எது கரெக்டாக வருதோ இல்லையோ கண்டிப்பாக மழை அப்படின்றது சேலத்தில் அங்கங்கே பேஞ்சிட்டு தாங்க வந்துருக்கு. ஸோ இந்த நிலையில் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சேலத்துலேயும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் எங்கேயாவது வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா, பைக்கில் மெயினாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்லாம் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா கொடையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம தொடர்ந்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி அப்போ வந்து

0: மெட்ராஸு கவர்மெண்ட்னுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர பூமில் போயிட்டுருக்கு. அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரோபோலாம் வந்து ஒரு அமெரிக்காவோட முன்னணி கார் தயாரிக்கிற நிறுவனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கர அக்யூரேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னொரு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க, எங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி எனக்கு வேணாம், எங்களுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப தலை சிறந்த ஒரு டெக்னாலஜி தான். அதுக்கு என்ன மாதிரியான டேட்டாவாக நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டு தான் அது வந்து வெளிக்கொடுக்கும். ஆனால் இந்த நுண்ணியமான அந்த இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ரொம்ப ரொம்ப துல்லியமான இன்ஜினியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டு ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நுணுக்கங்கள் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நாங்கள் ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக திரும்ப 350 அந்த இன்ஜினியர்ஸை நாங்கள் திரும்பவும் வந்து ஜாபுக்கு கொண்டு வர போகிறோம், ஆன்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. லாஸ்ட்டாக கூட நிறைய காலர்ஸ்லாம் கால் பண்ணி அவங்க மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி ஷேர் பண்ணிக்கணும், அதாவது மறந்து போன விளையாட்டுகள் பற்றி ஷேர் பண்ணிக்கணும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
1: எது எப்படி இருக்கும்?
0: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
0: மச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
0: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
0: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சினிமாவில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு நிஜத்திலே வந்து நடந்திருக்கு. அப்படி நடந்து அது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, சைனாவில் ஒருத்தர் 35 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் 35 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறாரு. என்னது 35 வருஷத்துக்கு அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அதாவது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் லீ அப்படின்ற ஒரு ட்ரெயினில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருந்துருக்கிறாரு. அந்த விளையாண்டுட்டு அந்த டயர்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ட்ரெயினில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த ட்ரெயினில் தூங்கி இருக்கிறாரு. அப்புறம் ட்ரெயினும் வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே வந்து தெரியலையா, அவர் பாட்டுக்கு முழிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது இவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அவருக்கு வந்து வாய் பேச முடியாது, காதும் வந்து கேட்காது. ஸோ இந்த ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலே அவர் வந்து நான் யார் அப்படின்றத சொல்கிறதுக்கே பயங்கர சிரமப்பட்டுருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற அந்த டைமில் அவரை பார்த்துக்கிட்டு ரொம்ப அரவணைப்பாக ஒரு தந்தை போல் ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு 35 வருஷமாக. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாரு, இவர் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளம்பரம் பேப்பரில் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த விளம்பரம் ஒரு நாள் கூட விடாமல் கொடுத்துட்டே இருந்ததுனால 35 வருஷம் கழித்து அவர் திரும்ப தன்னோட குடும்பத்தோடு போய் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது பாலிப வயசு.
5: என்ன இது பாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல சம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கே நிறைய நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இப்போ நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னா, சோசியல் மீடியா கிரியேட்டர் தான் வந்து பேச போறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ரெகுலராக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைமே நிறைய விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரதர். இப்போ சோசியல் மீடியாக்குள்ள ஏதாவது ஒரு கிரியேட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ற முக்கியமான ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ், ட்ரோல்ஸ், செல்ஃப் ட்ரோலாக இருக்கலாம், இல்லைனா கண்டென்ட் ஓரியன்டான ட்ரோலாக வந்துருக்கலாம். இதை அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க பிரதர்?
7: அது தப்புதான் பிரதர். மத்தவங்க மேல உள்ள நெகட்டிவிட்டியை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணக்கூடாது. இவங்க ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது ஒரு காரணத்துக்காண்டி தான் பண்ணுவாங்க. எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் எ ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் அதுக்காண்டி நம்ம மத்தவங்களுக்காண்டி மத்தவங்களை வந்து டிகிரேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம் அப்படிங்கிற நினைப்புல வந்து வரக்கூடாது.

0: நான் இப்போ ஆக்டர் போஸ்டிங் இதெல்லாம் போய் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே கமெண்ட் பண்ணுவோம். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த ஒரே கரண்ட்னாடி அவங்க வந்து கீழே புட் டவுன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட 30 வருஷம் உழைப்பு இருக்கு. 31வது வருஷம் ஃபெயிலியர் ஆகிட்டுங்கிறதுக்காக 30 வருஷம் உழைப்பா நம்மளால வெட்டி கொடுத்துட முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் அந்த நெகட்டிவிட்டி அதெல்லாம் இக்னோர் பண்றது பெட்டர். அவங்க என்னெல்லாம் நாய் வந்து கொலைக்கதான் செய்யும், அதுக்காண்டி நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கடந்து போயிருக்கோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கோகுல் பிரதர் வந்துட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதான் வந்து செய்யும். இப்போ நெகட்டிவிட்டிஸாக பேசுகிறவங்க கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகாமல் நம்மளோட ஒர்க் என்ன, நம்மளோட ஜாப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து போகணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபேஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இப்போது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவான விஷயத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பாசிட்டிவான வேயில் வந்து சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கண்டென்ட் போடுறாங்கல்ல கண்டென்ட் கிரியேட்டர், அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மோட்டிவேஷன் வந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவிட்டியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாமே. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்து.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கூட இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், இப்போது ஃபைனலாக புதுசாக வர சோசியல் மீடியா கிரியேட்டருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன பிரதர் சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: எல்லாரும் கண்டிப்பா இந்த டைமுக்கு பார்ட் டைமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் வெப்பம்ன்றது. அதை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. ஆனா நல்ல விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணா ஓகே, கெட்ட விஷயத்துக்காண்டி லைசன்ஸ் யூஸ் பண்ணா இந்த பார்ட் டைமா இன்கம், இப்போ காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு பார்ட் டைமா இன்கம், எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது கண்டிப்பா நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது யூஸ் பண்ணி நல்ல மேல வரலாம். உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து கிடைக்கலன்னா கூட இந்த ஒரு விஷயத்த ஒரு கோலா எடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்மளோட ஒரு பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு சோசியல் மீடியா ஒரு நல்ல பவர்ஃபுல் வெப்பனா இருக்கும். அதுதான் சொல்றேன், எல்லாரும் இன்ஃபுளுசரா ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு பிடிக்கணும் போயிருந்தோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், இப்போ நம்ம கோகுல் பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்ட் டைமாக வந்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அடுத்த ரீச் வந்து கிடைக்கும். சோஷியல் மீடியாவை நீங்கள் கரெக்டான வேலையை வந்து யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை நீங்கள் தப்பான வேலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக வந்துருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சோஷியல் மீடியாவை நீங்கள் கரெக்டான பாத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கோகுல் பிரதர், ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர், இவ்வளோ நேரம் உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ
0: பிரதர். ஸோ நம்ம கூகுள் பிரதர் இருக்கார்ல, அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் நாமளும் வந்து அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அதாவது மறந்து போன விளையாட்டுகள்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறந்து போன விளையாட்டுகளை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க.

யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா ஓமலூர்லேருந்து திருநாவுக்கரசர்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனெல்லாம் கால் பண்ணி மறந்து போன விளையாட்டுகளை அவ்வளோ சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயச நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறாம்மா. பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் நான் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்கும். நீ காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்து உடம்பு வலியில் இருக்க, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சொல் வந்து என்னோட அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு எந்த வேலையுமே இருக்காது, நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருக்குது. ஆனால் அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்கள நான் என்னைக்காவது நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்க ஆரம்பிக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அவங்க உடம்பு வலியில் தவிச்சாலும் நம்ம ஓய்வெடுக்க வைக்கிறோமா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 என்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிகளில் போய் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் பேசுகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் பேச வந்தது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு புன்னகையோட இருக்கிறதுக்காக தான் நான் மாலை நேரத்துல மஞ்சள் வெயில் மறையும் நேரத்துல மஞ்சள் முகம் போன்று இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி, அதாவது லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ கேட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பெண்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க உடம்பு வலியில் தவிக்கும் போது நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து உட்கார்ந்து இருங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம வீட்டு பெண்களுக்காக நான் கேட்டிருக்கேன். ஸோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்கார நேரத்தில் திடீர்னு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவாங்க, திடீர்னு பார்த்தா கணவர் வேலைக்கு போயிட்டு வந்துருவாரு. ஸோ அந்த நேரத்தில் பெண்கள் வேற வழியே

என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எந்திரிச்சு போய் நான் வந்து தோசை போடுறேன், சாப்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் எனக்கு வந்து குக்கிங் அப்படின்றது தெரிஞ்சதுனால நான் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னா, அம்மாவுக்கு முடியலனாலுமே எனக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக அவங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்காக வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நாம என்னைக்காவது ஒரு நாள், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்க வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ அந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நேயர்களே, பெண்கள் கேட்டு இருந்தாலும் சரி, இல்ல பெண்களுக்காக ஆண்கள் நீங்க கேட்டு இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களை கேரடுவாங்க. தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா, இதெல்லாம் எப்பக்கா வரும்?

0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: லேசா லேசா
2: லேசா லேசா
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இந்த தடகள போட்டி எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லா இடங்கள்லயுமே பேசப்படக்கூடிய விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த நெருக்கடியான தடகள டிராக்ல தடைகளை தாண்டி பாயும்போது தான் ஒரு பெண்ணினுடைய அசாத்தியமான வேகமும் அவங்களுடைய சரித்திர சாதனையும் இந்த தேசத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து வேலைகள் செஞ்சுட்டு டயர்டா உட்கார்ந்து இருக்க நேரத்துல, இல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க டயர்டாயி உட்காரவே மாட்டாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து அவங்க கிட்ட, நீங்க டயர்டா இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு வீட்டில் பெண்கள் இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக. சோ நிகழ்ச்சியில நான் வந்து இப்போ ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துலான் இருக்கேன். யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஷா மூர்த்தி. சோ ஆஷா மூர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடகள வீராங்கனையா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு போட்டியில கடுமையான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ ஒடிசா மாநிலத்துல புவனேஸ்வர்ல நடைபெற்ற 65வது தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து இந்தியாவில இருந்து பல மாநிலங்களை சேர்ந்த மிக சிறந்த முன்னணி வீராங்கனைகள் வந்து பங்கேற்க ஆரம்பிச்சாங்க. இந்த தேசிய அளவிலான கடும் போட்டிக்கு மத்தியில தனக்கான ஒரு இடத்தை நிலைநாட்டுறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம் தான். சோ அந்த போட்டியில 100 மீட்டர் தடை ஓட்டம் அப்படின்றது மிக குறுகிய வினாடிகளுக்குள்ள ஓடி முடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம், தடைகளும் சவால்களும் நிறைந்த ஒரு விஷயம். அதுல நொடிப்பொழுது கவனம் சிதறினாலும் கூட அந்த போட்டியில வின் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஆஷா மூர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, 13.89 வினாடிகள்ல இந்த இலக்கை எட்டி முதலிடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மூலமா தங்கமும் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தங்க பதக்கத்தின் வெற்றியின் மூலமா இவங்களுக்கு வந்து சர்வதேச அளவுல மிக உயரிய தொடரா இருக்கக்கூடிய ஆசிய விளையாட்டு போட்டிக்கு வந்து நேரடியா தகுதி பெற்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் தேசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா பல போட்டிகள்ல நம்ம சேலம்ல இருந்தே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத நாம கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த உதவிதான் வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகள் அடுத்தடுத்து பல போட்டிகள்ல வெற்றி பெற்று உலக அளவுல நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம ஊரையும் நம்ம இந்தியாவும் வந்து பெருமை சேர்த்தக்கூடிய வகையில வந்து இருக்க ஆரம்பிக்கும். சோ வாழ்க்கை பாதை எத்தனையோ தடைகள் நிறைந்ததா இருக்க ஆரம்பிக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில. அதுல சவால்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு போது அந்த நேரத்துல நம்ம முடங்கி போகாம, பெண்கள் நீங்க முடங்கி போயிடாம களத்துல இறங்கி அந்த தடைகளை அசாத்திய வேகத்தோட தாண்டி நீங்க ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க பின்னாடி சரித்திரம் அப்படின்ற ஒன்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த பக்கத்துல நீங்க தான் முதலிடத்தை பிடிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ இப்படிதான் ஆஷா மூர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லாம தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்களோட பேசுறேன்.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகம் படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: ஆனா என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ நிகழ்ச்சிய பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அதாவது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் சமநிலையற்ற இருக்க ஆரம்பிக்கிறது, தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நான் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பெண்களுக்காக ஒரு முக்கியமான வெளியேற்றது அதிகமாக இருக்க

0: மாதிரி இருக்கும், நார்மலா இருக்க ஆரம்பிக்கும். இது தைராய்டு சுரப்பியை வந்து பாதிக்கக்கூடிய நிலையா மாறிடும். நீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் அப்படின்றது ஹீட் ஆக ஆரம்பிச்சு தைராய்டு வந்து பாதிக்கக்கூடிய நிலையா இருக்க ஆரம்பிக்கும். தைராய்டு சுரப்பி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தைராய்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க தண்ணீர் அப்படின்றது அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியா இருக்க ஆரம்பிக்கும், உஷ்ணம் தணிஞ்சு வந்து குளிர்ச்சியா இருக்கும். அதனால தைராய்டு வந்து சீராக்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தா வந்து இந்த தண்ணீர் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பிசிஓடி ஹார்மோன் சமநிலை இல்லாத போதுதான் பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைய ஆரம்பிக்குது. நீங்க நல்லா தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதனால ஹார்மோன் சுரப்பு வந்து சீராக இருக்க ஆரம்பிக்கும். இது இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிய கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து மூட் ஸ்விங்ஸ், பெண்களுக்கு வரக்கூடிய திடீர் கோபம், அழுகை, எரிச்சல், இது எல்லாமே வந்து ஹார்மோன் மாற்றங்களால வருது. தண்ணி குடிக்கும் போது மூளைக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு நல்லா இருக்க ஆரம்பிக்கும். இதனால மனநிலை அவ்வளவு சீக்கிரமா வந்து மாறாது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு தான் வேலை பளு அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன் சீரா இருக்கிறப்பதான் உடம்புல ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அப்போ தண்ணி குறையும் போது உங்களுடைய ஹார்மோன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தளர்வடைஞ்சு பெண்கள் சீக்கிரமா டயர்டா ஃபீல் பண்றீங்க இல்லையா, சோ அதுக்கு காரணம் அமைய ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி குடிக்கிறது வெறும் தாகத்துக்கு மட்டும் இல்ல, அது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சீரா வச்சுக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதை வந்து பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா இந்த நேரத்துல தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்காக கேட்டுட்டு இருந்தாலுமே வந்து மறக்காம அவங்க கிட்ட இப்போ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அப்பப்ப தண்ணி குடிச்சிட்டு வேலை பாருங்க அப்படின்னு மறக்காம அவங்க கிட்ட போய் சொல்லிடுங்க. சோ சொல்லிட்டீங்களா அப்படின்றதையும் கால் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்து ரெண்டு பாடல் கொண்டு வந்திருக்கேன், கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்தது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு, அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா, இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: லேட்டாப்பா கிளம்பிட்டேன், இன்லாம் பண்ணிட்டு போறேன்.
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்ம பகுதியில் நம்ம கூட அடுத்ததாக யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்சி ராணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜான்சி ராணி அக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடி தாண்டி பத்தநாயக்கப்பாளையம்ல வந்து பியூட்டிஷியனாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொடர்ந்து அவங்க கிட்ட பேச போகிறோம். ஜான்சி ராணி அக்கா, இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பியூட்டிஷன் இருக்கீங்க அப்படின் போது, உங்களுடைய கணவருமே வந்து போலீஸ்ல தான் இப்போ இருக்கிறாரு, நான் மட்டும் தான் வீட்டை பாத்துக்கிட்டு குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இது எப்படிக்கா உங்களால தனியா சமாளிச்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு பிசினஸ் அதாவது பியூட்டிஷியன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களால எப்படி தனியா மேனேஜ் பண்ண முடியுதுக்கா?
6: என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் போக போக அப்புறம் அதுல ஒரு அனுபவம் கிடைக்குது, என்ன பண்ணணும் ஏதுன்னு தெரியும் போது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தது.
5: ஆரம்பத்தில் சவாலாக தான் இருக்க ஆரம்பிச்சுது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் இப்போ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு தனியாளாக குடும்பத்தை பார்த்துக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. கணவர் அப்பப்போ வந்துட்டு போனாலும் நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பியூட்டிஷியனும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர்க்கா. அக்கா, இப்போ நீங்கள் வந்து பியூட்டிஷியனாக இருக்கீங்க, ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பியூட்டிஷியன் மேக்கப் இதெல்லாத்தையும் அதே மாதிரி வீட்டையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு போது, இது ரெண்டுத்தையும் எப்படிக்கா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
6: டைம் தான் கண்ணு, நம்மளோட ஒர்க்குக்கு தனியாக டைம் ஒதுக்கிக்கணும், ஃபேமிலிக்கு தனியாக. ஃபஸ்ட்டு ஃபேமிலியை முடிச்சுட்டு அப்புறமா ஒர்க்கு போயிட்டா ஈஸி.
5: அக்கா, இப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? ஏன்னா இங்கே வீட்டையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும், அங்கே போய் ட்ரைனிங்லாம் வேறு எடுத்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படிக்கா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் கூட வேலைகள் பார்க்குறதே அப்படின்றது சவாலான ஒரு விஷயம் தான். சவால்னு சொல்ல முடியாது, எல்லா வேலைகளுமே ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதை தாண்டி பியூட்டிஷியன் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு பியூட்டிஷியனாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, குடும்பத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்போது, ஸோ இதை நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, உங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கக்கா.
6: நம்ம ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்காக ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒரு 1/2 hour பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, அவங்கள ஸ்கூல் அனுப்புறது, ஹஸ்பண்ட் அனுப்புறது, இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்மளோட ஒர்க்குக்கான டைம், அப்புறமா போய் நமக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணுறோம். ஈவினிங் நம்ம ரொட்டீனாக வந்து திரும்பவும் வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும்.
5: அக்கா வந்து சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் அதை ஒவ்வொன்றும் செய்யும் போது கொஞ்சம் சிரமம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும், ஆனால் அதெல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஏன்னா பெண்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்போது ஆரம்பத்தில் வீட்டு வேலைகள்லாம் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போகிறது அப்படின்றது பெண்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நைட்டு லேட்டாக தூங்குறது, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் பண்ணும்போது இப்போ நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் ஆனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் நம்ம தொடர்ந்து ஜான்சி ராணி அக்கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்சி ராணி அக்கா தான். சோ ஜான்சி ராணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூட்டிஷியன் பிளஸ் மேக்கோவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம வாழப்பாடி பத்தனைக்கப்பாளையம் பக்கத்துல வந்து இருக்காங்க. சோ அங்க வந்து பியூட்டிஷியன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பியூட்டிஷியன் மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். ஜான்சி ராணி அக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இலக்குகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அடுத்தடுத்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையில அடுத்தது இருக்கக்கூடிய கோல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கக்கா?
3: எனக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஷாப் மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன். ரெண்டல் ஷாப் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சு ஒரு ஷாப்பாக வைக்க போகிறேன். அது வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி, அது மூலயமா ஒரு ரெண்டு பேத்துக்கு வேலை கொடுக்கணும். அப்புறம் ட்ரைனிங்கும் வந்து பொண்ணுங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு கூட நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணி அவங்களோட லைஃப்லேயும் அவங்க சேஃபாக இருக்கிற மாதிரியும் ஹெல்ப் பண்ணணும்.
2: ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ நான் வந்து பியூட்டிஷியன்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்க அது மூலயமா வந்து வளருது அப்படின்றது எனக்கு ரொம்ப அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே வந்து நமக்கு இருக்குது அப்படின்னும் போது இல்லாதவங்களுக்கு அது கொடுத்து உதவும் போது தான் அவங்களும் சமமாக நமக்கு ஏற்ற மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க, அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படின்றது அக்காவோட எண்ணமாக இருக்குது. இதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குக்கா. கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்க்கா. அக்கா இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஷாப் எங்க இருக்கு, உங்களுடைய ஷாப்பினுடைய பெயர் என்ன, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
3: கடையோட பேர் வந்து ஹனுஷ் பிரைடல் ஸ்டுடியோ, சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் தாலுகாவில் இருக்கு.
2: சரிக்கா, இப்போ

0: கடையில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? ஸோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
1: கடையில் வந்து பார்லர் சர்வீஸ்க்கான ஐப்ரோ, ஃபேஷியல், ஹேர் கட், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம மேக்கப்பும் பண்ணுறோம். மேக்கப் வந்து வெளியில் போய் பண்ணுறது, அந்த ஸ்டுடியோவும் இருக்குது. ஜுவல்லரிஸும் வச்சுருக்கோம், அதுவுமே ரெண்டலுக்கு கொடுக்குறோம். பியூட்டிஷியன் கிளாஸும் எடுக்கிறோம்.
0: ஸோ பார்லர், அதுக்கப்புறமேட்டு பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி வந்து ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்று கொடுத்துட்ருக்காங்க, அப்படி பல பரிமாணங்களில் வந்து ஜான்சிரேனி அக்கா வந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய விடாமுயற்சியும் மன உறுதியும் தான். அதனால தான் அக்கா ஒரு பிஸ்னஸ் இல்லைனாலும் அடுத்தடுத்து ஒரே ஷாப்பில் வந்து நம்ம ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத அக்கா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணிட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜான்சிரேனி அக்கா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தாங்க. நானுமே இப்போது நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இப்போ விடைபெற்றுட்டு நாளைக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே.

0: பழைய பொண்ணு தியாலு புள்ளி எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் குழந்தைங்களுக்காக குட்டி குட்டி கதைகளை சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கதையை நான் வந்து ஒரு சின்ன கதை புக்ல தான் படிச்சேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, கேட்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அதனால இந்த கதையோட பேர் என்னன்னா சிறிய உதவி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல ராம் அப்படின்ற சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்களோட அப்பாவுக்கு பெரிய தோட்டமும் சொந்தமா இருந்துச்சு. அந்த தோட்டத்துல நிறைய பூச்சிகள் புழுக்கள்னு நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சோ ராமு வந்து ஒரு நாள் என்ன பண்ணான்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் டியூஷன் போற டைம்ல நம்ம கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு அப்புறமேட்டு டியூஷன் போலாம் அப்படின்னு யோசிச்சான். அதே மாதிரி மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தப்போதான் ராமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் கூட எல்லாம் கொஞ்ச நேரம் செலவு பண்ணலாமே, அது மனசுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்துல அங்க இருந்த ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்ட பாத்துட்டு இருந்தான். அதுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி வெளியில வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ராமுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, வெளியில வரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே, சரி நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்ட கிழிச்சு பட்டாம்பூச்சிய வெளியே எடுத்து விட்டான். ஆனா அந்த பட்டாம்பூச்சி வெளியில வந்ததும் அதால பறக்கவே முடியல, அதுக்கு எப்படி பறக்கிறதுனுமே தெரியல. இதை பார்த்ததும் ராமுக்கு இன்னும் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்னடா, நம்ம தான் கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டு இருந்த பட்டாம்பூச்சியை வெளியே எடுத்து விட்டுட்டோம், ஆனா ஏன் இது பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தான். அப்பதான் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், இந்த பட்டாம்பூச்சி பறக்க மாட்டேங்குதுப்பா, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, ராம் அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி தானே வெளியில வந்தாதான் அதோட சிறகுகள் பலமாகும், அதை நம்ம ஈஸியா எடுத்து விட்டுட்டோம்னா இப்ப பாரு அதுக்கு பறக்கவே தெரியல, அதோட சிறகுகள் வலு இல்லாம இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உடனே ராம் சொன்னா, ஓ அப்ப நம்ம தேவையான இடத்துல உதவி பண்றதுதான் நல்ல காரியம், மீதி இடத்துல உதவி பண்றது அவங்களுக்கு

0: வேல்யூ இல்லாம போயிடும். ஓகேவா குட்டீஸ், சரி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: என் பேர் ரையான்.
0: ரையான், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: என்ன பண்ணுவீங்க?
0: அவ்வளோதானா? சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ரயான் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரயான் தான் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தாரு. அடுத்ததாக நம்ம ரயான் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, குழந்தைகள் நல மருத்துவர். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சளி காய்ச்சல் தொந்தரவு வந்து ஏற்படும். ஸோ இதுக்கான காரணம் என்ன மேம்? அப்படி அடிக்கடி சளி காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா அந்த சளி காய்ச்சல் தொந்தரவுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் மேம்?
7: நம்மளுக்கு இப்போ அடிக்கடி குழந்தைக்கு வரக்கூடியது காய்ச்சல், ஒரு சாதாரண காய்ச்சல் வரலாம், இல்லை காய்ச்சலோடு சேர்த்து

0: கிட்டத்தட்ட ஒரு மூக்கிலிருந்து சளி ஒழுகிறது இருக்கும், இல்லைனா இருமல் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு 95% ஒரு 98% குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல். இதுலேயும் இந்த மாதிரி சளி தொல்லை பெரும்பாலும் வைரஸ்னால வருது. இது எல்லாமே ஒரு செல்ஃப் லிமிட்டட், தன்னாலேயே சரியாகக்கூடிய நோய்கள். நீங்கள் வீட்டு வைத்தியம் செய்கிறது சேஃபாங்கிறத பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது, ஆனால் அது தன்னாலேயே சரியாகக்கூடியது. முதல் 2 நாட்களுக்கு நீங்கள் காய்ச்சல் மருந்து கொடுத்து நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம். லேசான காய்ச்சலுக்கு நீங்கள் உடனே ஒரு டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. சளி இருமல் இருக்கு, காய்ச்சல் வருதுன்னா நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும், நல்ல ஓய்வு எடுக்கணும். நீங்கள் நல்ல ஓய்வு எடுத்து தண்ணிலாம் நல்லா குடிச்சிங்கனாலே நம்ம உடம்பு நல்லாக தொடங்கிடும். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர் காஃப் சிரப், நம்ம சும்மா கடையில் போய் மெடிக்கல்ஸில் போயிட்டு காஃப் சிரப் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துறது நல்லது. 2 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு காஃப் சிரப் கொடுக்கவே கூடாது, அதனால நிறைய பக்க விளைவுகள் வரும். 2 வயதுக்கு மேலேயும் நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி என்ன காஃப் சிரப் கொடுக்கணுமோ கேட்டு பயன்படுத்திக்கிட்டால் நல்லது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் அதே நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகளில் ஒன்று தான் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக மட்டும் இல்லாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ தண்ணி நம்மளால் எல்லா நேரமும் குடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த நீர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கலாம். ஆனால் டாக்டர்ஸுமே ப்ரிஃபர் பண்ணுறது வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரியவங்க குழந்தைங்க வந்து 1.5-2 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் நலம் சீராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா உடனே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: அச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகம் படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரயான் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ ரயான் கூட பேசிடலாமா? ரயான், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: சோசியல் ஸ்டடிஸ்.
3: சோசியல் ஸ்டடீஸ், சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன? நீங்க பெரிய பையனானதும் என்ன ஆகணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்கீங்க?
4: நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலையை பார்க்கறதுக்கு.
3: ஓஹோ, சூப்பர் சூப்பர், ரொம்ப பெரிய எய்ம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
4: ஸ்வேதா மேம்.
3: ஸ்வேதா மேம், ஏன்?
4: ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் தான் இருக்கேன்.

0: ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் தெரியுமா?
1: தெரியும்.
0: என்ன டேபிள் தெரியும்?
1: ஃபைவ் டேபிள் தெரியும்.
0: ஃபைவ் டேபிள். சரி, எனக்காக சொல்கிறீங்களா? ஃபைவ் டேபிள்.
1: ஃபைவ் ஒன் சார் ஃபைவ், ஃபைவ் டூ சார் டென், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டி, ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, ஃபைவ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ், ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி, ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ், ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி ஃபைவ், ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ், ஃபைவ் டென் சார் ஃபிஃப்டி.
0: வாவ், கேட்ட உடனே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. சூப்பராக சொன்னீங்க ரயான். இப்போ இந்த ஸ்டடீஸ் எல்லாம் அப்படியே நம்ம வந்து நகர்த்தி வச்சுட்டு டூருக்கு போயிடுவோம். நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கோம்.
0: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: மூணாறு, ஏற்காடு.
0: மூணார் அண்ட் ஏற்காடு, இந்த ரெண்டு பிளேஸ். சூப்பர். சரி, இந்த ரெண்டு பிளேஸில் உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: மூணார்.
0: மூணார் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே ஓகே. சரி, என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்ததாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஸ்டேடி உண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நம்ம ரயான் கூட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் ரயான் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேடி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு தரமான ஸ்வீட் ரெசிபி சொல்ல போறேன். அப்படி என்ன ரெசிபின்னு முன்னே சொன்ன ரவை பாயாசம்தான். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ரவை 1/2 கப்பு, பால் 2 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு. சர்க்கரை அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10, திராட்சை 10, ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு வீட்டிலே ரவை பாயாசம் எப்படி சூப்பராகவும் டேஸ்டாகவும் செய்யறது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ரவையை லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்து ரவையை நல்லா வேக விட்டுருணும். இப்போ

நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அது கூடவே பாலையும் சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க விட்டுடணும். அப்படி பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும், ரவை வந்து கொலைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட அந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்தாண்ட ஒரு கடாயில் நெய் விட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து வறுத்து அப்படியே அந்த ரவை பாயாசத்தில் கொட்டி அது கூடவே இந்த ஏலக்காய் தூளியும் லைட்டாக மேலே தூங்கி விட்டோம்னு வைங்களேன், சூப்பரான இந்த ரவை பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே இந்த சேமியா பாயாசம் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட மோஸ்ட்டாக இந்த சேமியா பாயாசம் இல்லை ஜவ்வரிசி பாயாசம் தான் வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம். இல்லை ஃபங்க்ஷன்லேயே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். இந்த ரவை பாயாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாடலை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று சோனா எஃப்எம்
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரயான் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் நினைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததான் நம்ம ரயான் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்கூல்ல குழந்தைங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்க எஜுகேஷன் வைஸா டெவலப் ஆவாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த படிப்பு மேலே ஆர்வத்தை கொண்டு வரதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம், ஸ்கூல்லேயே ஆகட்டும் வீட்லேயும் ஆகட்டும்?
2: நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களை அப்படியே ஒரு ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு போயிடுது. ஒரு பாட்டு, கதை, ஒரு மோட்டிவேஷனே பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் பிள்ளைங்க ஓ மிஸ் வராங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டீச்சராக மாறணும். நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிடணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க்காக கொடுக்குற மாதிரி இருக்கும், சில நேரம் டீச் பண்ணிடலாம். நல்ல பிள்ளைங்க அட்டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் நம்ம டீச் பண்ணிடலாம். அது காலையில் வந்தோன்னா ஃபஸ்ட் ரெண்டு பீரியட்லாம் கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்கலாம். நேரம் ஆக ஆக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகரித்தா தான் பிள்ளைகளுடைய அட்டென்ஷன் நல்லா இருக்கும், இல்லைன்னா கவனிக்க மாட்டாங்க. அதுங்களும் டயர்ட், மென்டலி டயர்டாயிடும், கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் டயர்டாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அந்த கேப்புக்கு இடையில ஃபுல்லாக அப்படியே நடத்திட்டே இல்லாமல் கேப்புக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு குவிஸ் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அல்லது ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸசைஸு, ஒரு யோகா மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணு முடிக்க சொல்லலாம், ஏந்திரிச்சு குதிக்க சொல்லலாம். அப்படி சில நேரம் ரொம்ப தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லெசனையே ஸ்டாப் கூட பண்ணிவிடுவோம். ஸ்டாப்பே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக பேசி மறுபடியும் அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், மறுபடியும் பாடத்தை நடத்தினா தான் கொஞ்சம் அப்படியே சுவாரஸ்யமாக கவனிக்கிற மாதிரி.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க போகக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம விடவே கூடாது. அதுக்கு முன்னாடியே இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரியோ இல்லை வார்ம் அப் மாதிரியோ கொடுத்து அவங்கள திருப்பி அந்த கிளாஸ் ரூம் சூழலுக்கே கொண்டு வந்து தான் லெசனையே நடத்த ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போது நம்ம ரயான் கூட பேசிடலாமா? ரயான், நீங்கள் வந்து நிறைய ஊருக்கெலாம் போனேன்னு சொன்னீங்கல்ல, அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஊர் எது, எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டூர் போகும்போது?
4: மூணார்.
3: மூணார் ஏன்?
4: அங்கே எல்லா வீட்டும் நல்லா ஜில்லுன்னு இருந்தது, ஃபேனும் இல்லை.
3: ஃபேன் எல்லாம் இல்லையா, ஆனால் ஜில்லுன்னு இருந்ததா?
4: ஒன்றுமே இல்லை.
3: ம், சரி, அங்கே வேற என்னென்னலாம் இருந்தது?
4: தேனி கூட இருந்தது.
3: ஓஹோ, தேனி கூடலாம் பார்த்தீங்களா அங்கே?
4: ஆமாம்.
3: ஓகே ஓகே, சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: வெல்கம். அண்ட் அதே நேரத்தில் நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி ஒரு சேர்வராயன் மலையா இருக்கோ, அதே மாதிரி கார்வால் மலையோட அமைதியான காவலன்னு சொல்லக்கூடிய லான்ஸ்டவுன் அப்படின்ற மலைப்பகுதியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தோட பௌரி கர்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான மலைநகரம் தாங்க லான்ஸ்டவுன். கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1780 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. லான்ஸ்டவுன் அமைதியும் பசுமையும் நிறைந்த ஒரு மலைவாச ஸ்தலமாக இருக்குங்க. அடர்ந்த பைன் காடுகள் மற்றும் ஓக் மர காடுகளால் சூழப்பட்ட இந்த நகரம் இயற்கையை ரசிக்க விரும்பக்கூடிய பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கு. நேயர்களே, இன்னைக்கு லான்ஸ்டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி பழங்காலத்தில் கழுதண்டா அப்படின்னே சொல்லப்பட்டது. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? கருப்பு மலை அப்படின்னு அர்த்தம். அந்த பகுதியில்

அடர்ந்த காடுகள் இருக்கிறத இந்த பேர் குறிக்குதுங்க. 1887 வருஷம் இந்தியாவோட வைஸ்ராயா இருந்த லார்ட் லான்ஸ்டவுனோட நினைவா இந்த நகரம் லான்ஸ்டவுன் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டதுங்க. ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல கார்வால் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவோட பயிற்சி மையமா இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு.

காக உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களோட நினைவா அமைக்கப்பட்ட இந்த இடம் தேசப்பற்று உணர்த்தக்கூடிய ஒரு முக்கிய தலமா இருக்கு. அதே மாதிரி தர்வான் சிங் சங்கராலயா அருங்காட்சியகம் ரொம்பவுமே பிரபலமானது. இங்க கார்வால் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவோட வரலாறு, வீரர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள், பதக்கங்கள் மற்றும் பல அரிய நினைவு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நேர்களே, லான்ஸ்டவுனோட இன்னொரு சிறப்பு அதோட அமைதியான சூழல். மற்ற மலைவாச ஸ்தலங்களை மாதிரியே கூட்ட நெரிசல் இங்க அதிகமா இருக்காது. அதனால இயற்கையோட நேரம் செலவிட விரும்புறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம் மாதிரியான இடமா இருக்குங்க. லான்ஸ்டவுன் கார்வால் மலைகளோட அமைதியான காவலன் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் வந்துட்டு பட்டிப்பாடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நடூர் கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்க ஒரு அண்ணாவை வந்துட்டு சந்திச்சிருந்தேன். அவரோட பேர் வந்துட்டு லோகநாதன். அவர்கிட்ட கிளைமேட் சேஞ்சஸை பத்தியும் விலைவாசி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அப்பப்பதான் ஏற்காடுக்கு போறோம், அவங்க அங்கேயே வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா, இதோ உங்களுக்காக அவரோட குரல்லையே.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: லோகநாதன்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: பட்டிப்பாடி நடூர் சார்.
4: எத்தனை வருஷமாக இந்த கிராமத்தில் இருக்கீங்க?
5: நான் பிறந்ததுலேயே இங்கே தான் சார்.
4: பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்த கிளைமேட் வானிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வானிலைக்கும் என்ன மாதிரி மாற்றம் நீங்கள் பார்க்குறீங்க?
5: சார், இப்போ இருக்கிறத கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க சார். ஆரம்பத்தில் வந்து இருந்து வந்து நல்லா பனிக்காலம் மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வந்து சேஞ்சிங் ஆகிப்போச்சு. எல்லாம் ரெக்கார்டில் பில்டிங்கு அது வந்து ஒர்க் பண்ண மரத்தெல்லாம் வெட்டிட்டு, ஆனால் வந்து ஒர்க்கிங் வந்து மரம் வெட்டாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஜிலு ஜிலுப்பாக இருக்கும். இப்போ பார்த்தோங்கன்னா வந்து ஹீட்டு ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு.
4: இப்போது மரம் வெட்டுறதுனால வந்துட்டு கிளைமேட் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு.
5: இப்போ மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு. கிளைமேட்டை பார்த்தோங்கன்னா கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் எந்த நேரமும்.
4: ஓகேண்ணா. இப்போது அப்போ இருந்த விலைவாசி, இப்போது சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா எடுத்துகிட்டு போனால் பையன் நிறைய சாமான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த விலைவாசிக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது?
5: மாற்றம் நிறைய இருக்குது சார். இன்றைக்கி அன்றைக்கி வித்தி இது சக்கரை அன்றைக்கி 10 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தோங்கன்னா 50 ரூபா சேஞ்சிங். அப்படி விலைவாசி அதிகமாக இருக்குது.
4: சுற்றுலானால தான் இங்கே விலைவாசி அதிகமாகுதானா இல்லை நார்மலாகவே விலைவாசி அதிகமாக
5: சார்? சுற்றுலானால தான் விலைவாசி அதிகமாக இருக்குது. ஏன்னா கீழேந்த வரதுனால அவங்க ரேட்டு கொடுத்து வாங்கிறாங்க. இப்போ அந்த ரேட்டுக்கு நம்ம மக்களுக்கும் வந்து ஏழைங்களுக்கு வந்து அதே விற்க பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்க ஏழைங்களுக்கு ஒரு 10 ரூபான்றதுனா இப்போ அவங்க வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதே லோக்கல் ஆளுங்க அதே தான் விற்கிறாங்க. அதான் சார்.
4: ஓகேண்ணா. ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, மரங்களை வெட்டுறனால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. கண்டிப்பாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மரங்களை வெட்டணும் அப்படின்னாலே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்க. முறையாக பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மரங்களை வெட்டவே அலோவ் பண்ணுறாங்க ஏற்காட்டில். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி மட்டும் மரத்தை வெட்டுங்க. அதே சமயத்தில் மரங்களை வெட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மரத்தை எக்ஸ்ட்ரா நடுங்க. இது வந்துட்டு ஈடாகாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு மரத்தை

ஏற்றத்துக்காக நம்ம கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கட்டுமே வருங்கால சந்ததியினர்களுக்கு பயனுள்ளதா மாறும் இல்லையா? ரொம்ப தெளிவா இருந்ததுங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம். இவ்வளவு விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான். உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலையுமே அருமையா நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த வகையில நான் வந்துட்டு சிங்குளத்து பாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கிருந்து ஒரு அண்ணா ரொம்ப அருமையா கடவுளுக்கான தாளாட்டு பாட்டை பாடினாரு. அந்த பாட்டை கேட்டு நான் ரசிச்சங்க, நீங்களும் ரசிக்கணும் இல்லையா? இது உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: அம்மாரா

0: அம்மா தூரி ரெண்டும் காவேரியோ,
1: அம்மா உனக்கு மரமே மரம் பொழந்து, அம்மனுக்கு மாமரம்

0: அம்மாவுனுக்கு மாமரத்த உஞ்சலில அம்மா காளியம் மணி மகிண்டு விளையாடுவா.
1: அம்மா மாமரத்த ஊஞ்சலிலே அம்மணி மகிழ்ந்து காளியம்மணி விளையாடுவா.
0: அம்மா நீ கல்லு கல் பொழந்த அம்மா கருங்கல்லு உனக்கு ஊஞ்சல் பண்ணிய.
1: அம்மா உனக்கு கல்லு கல் பொழந்து அம்மா கருங்கல்லு ஊஞ்சல் பண்ணி.
0: அம்மா உனக்கு கருங்கல் ஊஞ்சலில அம்மா காளியம்மா நீ கமுந்து விளையாடுவா.
1: அம்மா கருங்கல் ஊஞ்சலிலே அம்மா நீ கவிழ்ந்து விளையாடு.
0: அம்மா நீ காதம் போய் காதம் வந்தா உனக்கு காலு புண்ணு நோகமாலே.
1: அம்மா நீ காதம் போய் காதம் வந்தா உனக்கு காலு கைய நோகம் இன்னு.
0: அம்மா உனக்கு காலு கையும் நோகமாலே. அம்மா உனக்கு கௌரிமானே குஞ்சம் மிசோ.
2: ஏங்க எப்படிங்க இருக்குது இந்த பாட்டு? சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே வந்துட்டு எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் அவங்களோட வாய்ஸை வச்சே வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியல் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் வானத்தில் பறக்கக்கூடிய வெட்டுக்கிளியோட வேட்டைக்காரனை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வெட்டுக்கிளி வேட்டைக்காரனை வெட்டுக்கிளி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் ஓரியண்டல் பிராட்டின் கோல் அப்படின்னுமே சொல்லுவாங்கங்க. நீர் பறவைகளோட குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் தகைவிலான் மாதிரி வானத்தில் பறந்தபடியே பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை தான் இது. இந்த பறவை ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க. வட பாகிஸ்தான், காஷ்மீர், இந்தியா, இலங்கை, சீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரைக்கும் இதோட பரவல் இருக்குது. இந்த பறவையை வலசை செல்லக்கூடிய தன்மை கொண்ட பறவைன்னு கூட சொல்லலாம். குளிர்காலங்களில் வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோமலைய பகுதிகளுக்கு பயணம் செய்யுதுங்க. இந்த வெட்டுக்கிளி பறவையோட தோற்றம் ரொம்பவுமே தனித்துவமானது. இதுக்கு குட்டையான கால்கள், நீண்ட கூர்மையான இறக்கைகள் மற்றும் பிளவுபட்ட நீண்ட வால் இருக்குங்க. உடலோட மேல் பகுதி பழுப்பு நிறத்திலையும் வயிற்று பகுதி வெண்மை நிறத்திலையும் இருக்கும். ரக்கைகளோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய செம்பழுப்பு நிறம் இதோட அழகை ரொம்ப அதிகரிக்குதுங்க. இந்த பறவையோட வாழ்க்கை முறை ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பொதுவாக நீர்ப்பறவைகள் தண்ணியில் அப்படி இல்லைன்னா கரையில் உணவு தேடும். ஆனால் இந்த வெட்டுக்கிளி பறவை தகைவிலான் பறவைகளை மாதிரியே காற்றில் பறந்தபடியே பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். வெட்டுக்கிளிகள், வண்டுகள், ஈக்கள் மற்றும் மற்ற பறக்கும் பூச்சிகள் தான் இதோட முக்கியமான உணவு. மாலை நேரங்களில் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வானத்தில் வேகமாக பறந்து பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய காட்சி ரொம்பவுமே கவர்ச்சிகரமாக இருக்கும். அதோட வேகம் மற்றும் துல்லியம் ஒரு திறமையான விமானியை நினைவுபடுத்துங்க. சில நேரங்களில் தரையிலையும் உணவு தேடுமா இந்த பறவை. இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவை ரொம்பவுமே எளிமையான கூடு அமைக்கும் முறையை பின்பற்றுது. மரங்களில் அப்படி இல்லைன்னா புதர்களில் கூடு கட்டாமல் நேரடியாக தரையிலேயே 2 அல்லது 3 முட்டைகளை இடுது. திறந்த வெளியில் முட்டைகள் இருக்கிறதுனால அதோட நிறம் சுற்றுப்புற சூழலோட கலந்துற வகையில் அமைஞ்சிருக்குங்க. இது எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாப்பு அளிக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பறவையை பற்றி ஒரு வியப்பூட்டக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சில சமயங்களில் மிகப்பெரிய கூட்டங்களாக ஒன்று கூடுமா. 2004வது வருஷம் ஆஸ்திரேலியாவில் ஒரே இடத்துல சுமாராக 25 லட்சம் ஓரியண்டல் பிராண்டி கோல்கள் பதிவாகி இருக்குங்க. உலகத்தோட மிகப்பெரிய பறவை கூட்டங்களில் ஒன்றா இதுதான் சொல்லப்படுது. வானத்தில் பறக்கக்கூடிய பூச்சிகளை வேட்டையாடுறது மூலமாக ஓரியண்டல் பிராண்டிகோல் இயற்கையாகவே பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுது. நீர் பறவையாக இருந்தும் வான்வெளி வேட்டையாடும் திறன் கொண்ட இந்த ஓரியண்டல் பிராண்டிகோல், அதாவது வெட்டுக்கிளி பறவை, இயற்கையோட தகவமைப்பு திறனுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குங்க. ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமான திறமைகளை கொண்டிருக்கு அப்படின்றத இந்த பறவை நமக்கு நினைவூட்டுது. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், உயிரினங்களோட அதிசய உலக தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடையலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: oczy.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு கேடோ பழங்குடியினரை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க அமெரிக்காவோட தென்பகுதியில் வாழக்கூடிய பழமையான பழங்குடியினர்கள் தான். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கேடோ மக்கள் இன்னைக்கு டெக்சாஸ், லூசியானா, ஆர்கன்சாஸ் மற்றும் ஓக்லஹோமா பகுதியில் வாழ்ந்த பல பழங்குடியினரோட கூட்டமைப்பா இருந்தாங்க. கேடோ அப்படின்ற பேரு அவங்களோட மொழியில உண்மையான தலைவர் அப்படின்னு பொருள்படும் சொல்லிலிருந்து உருவானதுங்க. கிபி 800 ஆண்டளவுல கேடோ மக்கள் பெரிய மண்மேடுகள் கட்டும் கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க. இந்த மண்மேடுகள் கோயில்கள், தலைவர்களோட குடியிருப்புகள் மற்றும் கல்லறைகளா பயன்படுத்தப்பட்டதுங்க. ஓக்லஹோமால இருக்கக்கூடிய ஸ்பைரோ மேடுகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட திறமைய எடுத்து காட்டுது. கேடோ மக்கள் சிறந்த விவசாயிகளா இருந்தாங்க. சோளம், அவரை, பூசணி மற்றும் சுரைக்காய் மாதிரியான பயிர்களை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது மற்றும் பழங்கள், கொட்டைகள் சேகரித்தல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஈடுபட்டாங்க. உப்பு தயாரிச்சு மற்ற பழங்குடியினரோட வணிகமும் செஞ்சாங்க. அவங்களோட வீடுகள் தேன்கூடு மாதிரியான வடிவத்தில் வைக்கோல் மற்றும் மரக்கம்புகளால் கட்டப்பட்டிருந்ததுங்க. கிராமங்களோட மையத்தில் திறந்த வெளி ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே சமூக மற்றும் மத நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் கேடோ மக்களோட வாழ்க்கை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. புதிய நோய்கள், போர்கள் மற்றும் நில இழப்புகள் காரணமாக அவங்களோட மக்கள் தொகை குறைஞ்சது. பலர் தங்களோட பூர்வீக நிலங்களை விட்டுட்டு வெளியேற வேண்டிய நிலையுமே ஏற்பட்டதுங்க. இன்னைக்கு கேடோ மக்களோட வழித்தோன்றல்கள் ஓக்லஹோமாவில் வாழ்ந்துட்டு வராங்க. தங்களோட மொழி, கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து தங்கள் முன்னோர்களோட மரபை தொடர்ந்து காப்பாத்திட்டு வராங்க. ஒரு நாகரிகத்தோட பெருமை அதோட கட்டிடங்கள்லேயோ செல்வத்திலேயோ மட்டும் இல்லைங்க, அதோட கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் தலைமுறைகளுக்கு கடத்துறதுல தான் இருக்கு. அதுக்கு கேடோ மக்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒடிசா மாநிலம், அங்கே ஒரு சின்ன கிராமம், பழங்குடியினர் குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்திய தேசமே மரியாதை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிற மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களுடைய அந்த வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இவங்களை ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு. இவங்களுடைய அந்த வெற்றி பயணம், இவங்களுடைய அந்த பயணம், இவங்களுடைய இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த சோர்ந்து எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டினவங்க தான் இவங்கங்க. இன்றைக்கி எவ்வளோ பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஜூன் மாதம் 20ஆம் தேதி 1958 ஒடிசா மாநிலத்தோட மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்பேடா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பழங்குடியின குடும்பத்தில் பிறந்தவங்க தான் மாண்புமிகு திரௌபதி முர்மு. அவங்க சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பிறந்த அதே பழங்குடியின சமூகத்தில் தான் இவங்களும் பிறக்கிறாங்க. இவங்களுடைய தாத்தாவும் அப்பாவும் அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில். அப்படி இருந்தாலும், கிராமத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருந்தாலும், வசதி

திரௌபதி முர்மு அவங்களோட மனசில் அவங்களுக்கு படிக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி சின்ன வயசுலேயே இருந்ததுங்க. பல தடைகளை தாண்டி புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் கல்லூரியில் அவங்களுடைய கல்லூரி படிப்பையும் வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த பெண்களில் அவங்க இருந்த ஊர்களில் கல்லூரிக்கு போன மிக சில பெண்களில் இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களோட அந்த வெற்றி பயணத்தை அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனல் கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவங்களோட ஒரு வெற்றி கதையும் அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியையும் தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த அந்த கிராமத்தில் கல்லூரிக்கு போன மிக சில பெண்களில் அவங்களும் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி அவங்களுடைய படிப்பு முடிஞ்சதும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த

மாநிலத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா அரசோட நீர்ப்பாசனத்துறையில் இளநிலை உதவியாளராக வேலைக்கு சேர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர் பணி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ராய் ராங்பூரில் வந்து ஸ்ரீ அரவிந்தோ ஒருங்கிணைந்த கல்வி அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உதவி பேராசிரியராக அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது, அவங்கள நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டங்களை ஷியாம் சரண் முர்மு அப்படின்றவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க இருவருக்கும் இரண்டு மகன்கள் ஒரு மகள். ஒரு அன்பான குடும்பம் அமையுதுங்க. அவங்களுடைய ஆசிரியர் வேலை, அதற்கப்புறம் அன்பான கணவர், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தர குடும்பத்து அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒரு சந்தோஷமானதாக இருக்குங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவும் சில விஷயங்கள் வந்து வருதுங்க. அதாவது ஒரு பயங்கரமான சோதனை அவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. திரௌபதி முர்மு அவங்களோட வாழ்க்கையில் திருமணமான சில ஆண்டுகளில் ஒரு விபத்தில் அவங்களுடைய கணவர் வந்து இறக்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோதனை காலகட்டமாக அமைதுங்க. ஒரு பெண்ணுக்கு அவங்க கணவரோட இழப்பு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுங்க. அவங்களுக்கு வந்து இரண்டு மகன்களும் ஒரு மகள்களும் அந்த ஒரு மகளும் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை பயணம் பற்றி இவங்க எப்படி அந்த ஒரு சோதனை காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் 1000 நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக எல்லார் மனசுலேயும் வந்திருக்குங்க. அந்த நினைவுகள் அவங்களுடைய அனுபவங்களாகவும் இருக்கும். அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாகவும் இருக்குங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுடைய கணவர் ஒரு விபத்தில் இறக்குறாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை காலகட்டமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 2 மகன்களும் இறக்குறாங்க. ஒருவர் உடல்நலக்குறைவாலையும் ஒருத்தர் விபத்துலேயும் இறக்குறாங்கங்க. கண்ணுக்கு முன்னாடியே பெத்த மகன்களும் அதே மாதிரி அவங்களுடைய கணவரும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்த குடும்பத்தில் நிறைய பேரை இழந்து அவங்க வந்து ஒரு தாயாகவும் ஒரு மனைவியாகவும் ஒரு இழப்பை சந்தித்து ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளார போகிறாங்க. எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த இழப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்குங்க. வேறு யாராவது இருந்திருந்தால் இதிலே உடைஞ்சு போய் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு கவலையை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க முடங்கி போகலைங்க. அந்த துயரங்கள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்கங்க. அவங்களுடைய டீச்சர் வேலை அதை வந்து விட்டுட்டு முழு நேரமாக மக்கள் சேவையில் இறங்குறாங்க. ஒரு கட்சியில் இணைகிறாங்க. அதே வருஷம் ராய் ரங்பூர் பஞ்சாயத்து தேர்தலில் முதல் முதலாக நின்று கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி அடைகிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் முதல் புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அங்கே இருக்கிற மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு ஓடி ஓடி உழைச்சாங்க. அதற்கப்புறம் 2000வது வருஷம் ஒடிசா சட்டமன்ற தேர்தல் வருதுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிது. ராய் ரங்பூர் தொகுதியில் நின்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க. எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ளார போகிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2002 வர்த்தகம், அதற்கப்புறம் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் 2002-2004 இந்த இடைப்பட்ட காலத்தில் மீன்வளம், அதற்கப்புறம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் இவங்களுடைய பதவி இருந்திருக்குங்க. அவங்களுடைய நேர்மையும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளும் ஒடிசா அரசியலில் அவங்கள வந்து தனிச்சு காட்டுனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட அந்த வெற்றி கதையை, இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.
4: உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய டீச்சர் பணியை விட்டுட்டு அரசியலுக்குள்ளார வராங்க, மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக நிறைய அமைச்சர் பதவியும் வகிக்கிறாங்கங்க. அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் ஒடிசா அரசியலில் அவங்கள தனித்து காட்டுனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதோட ரிசல்ட்டாக 2007 சிறந்த ஒடிசா சட்டமன்ற உறுப்பினருக்கான நீலகந்தா விருதும் அவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் பயணம் அப்படியே வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குங்க. 2015 அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்தியாவுடைய முதல் பழங்குடியின பெண் ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பதவியேற்று ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையுமே அவங்க பக்கம் திருப்பினாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. May 18, 2015 கிட்டத்தட்ட 6 அதாவது 2015 6 அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பதவிக்காலம் முடிகிற சமயத்தில் கோவிட் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட பதவிக்காலம் மேலும் 1 நீண்டதுங்க. 2021 வரை அவங்க வந்து ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதும் 2021 அன்னைக்கு ஜார்க்கண்ட் ராஜ்பவனில் இருந்து ஒடிசாவுடைய ராய் ராங்பூரில் இருக்கக்கூடிய அவங்களோட பழைய சொந்த கிராமத்துக்கே போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளாக அவங்க வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க பதவி இருக்கும்போது பணிவு, பதவி போனதுக்கப்புறம் எளிமை, இதுதான் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட அந்த பயணம், அந்த பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவங்களோட அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். 2022 ஜூலை மாதம் 15வது குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குதுங்க. அதில் வேட்பாளராக திரௌபதி முர்மு அவங்களும் இருக்கிறாங்க. 63% வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியும் பெறாங்க. இந்தியாவுடைய மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமர்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நிறைய சாதனைகளை உள்ளடக்கினது. குடியரசுத் தலைவரான முதல் பழங்குடியினர் பெண்மணி இவங்க தான். இந்தியாவுடைய 2வது பெண் ஜனாதிபதி இவங்க தான். இப்படி நிறைய சாதனைகளும் அதில் வந்து உள்ளடக்குங்க. யோசிச்சு பாருங்க, ஒடிசாவில் ஒரு சின்ன கிராமத்தில் அப்போ இவங்க பிறந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து மின்சாரம் கூட வந்து இல்லைங்க. ஒரு கட்டத்தில் ஆசிரியர் பணி, ஒரு கட்டத்தில் பெரிய சோதனை, கணவர் இறக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள் இறக்குறாங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோதனைக்குள்ளாரான ஒரு காலகட்டம். அதிலிருந்து அவங்க மீண்டு வந்து இன்றைக்கி இந்திய இராணுவத்தோட முப்படைகளோட தளபதியாக, இந்தியாவுடைய முதல் குடிமகளாக, ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி மாளிகையில் திரௌபதி முர்மு இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த உழைப்பு, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இது எல்லாமே ஒரு பெரிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவங்களோட கதை பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கதை தாங்க இவங்களோட கதை. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.
2: என்னடா டேய் போடா.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.